5:43 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகோடு அருள் கொஞ்சம் எனும் பாடலை கேட்கலாம். சோழமங்கலம் சகோதரிகள் குரலின்

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 12 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் இணைந்திருக்கிறோம். காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குறளும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 61 அதிகாரம் மக்கட்பேறு. குறள் பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. விளக்கம் பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. குறள் பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. விளக்கம் பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 61 அதிகாரம் மக்கட்பேறு.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
3: வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான பண்புகளுள் குறிப்பிடத்தக்க நற்பண்பு ஊக்கம் ஆகும். சோம்பலின் இழிவை பற்றி மடியின்மை அதிகாரத்திலும் முயற்சியின் பெருமையை ஆழ்வினையுடைமை அதிகாரத்திலும் மன உறுதி பற்றி வினைத்திற்பம் அதிகாரத்திலும் பேசிய திருவள்ளுவர் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் ஊக்கத்தின் சிறப்பியல்புகளை பேசியுள்ளார். ஊக்கம் என்பது ஒருவருக்கு பல நிலைகளில் ஏற்படலாம். பட்டம் உயரே பறப்பதற்கு காற்று மிகவும் தேவையாகிறது. அதுபோல மனிதர்கள் உயர ஊக்கம் தேவைப்படுகிறது. ஊக்கத்தை மனதின் எழுச்சி புத்துணர்ச்சி உற்சாகம் என பலவாறு அழைக்கிறோம். ஊக்கத்தை உள் ஊக்கம் புற ஊக்கம் என பிரிக்கலாம். உள் ஊக்கமானது மனதளவில் தோன்றக்கூடியது. புற ஊக்கம் நம்மை சுற்றியுள்ளவர்களாலும் சூழல்களாலும் தோன்றுகிறது. ஊக்கமது கைவிடேல் என்றார் ஔவையார்.

0: ஊக்கத்தை எப்போதும் கைவிடக்கூடாது என்பதுதான் இதன் பொருள். ஊக்கம் ஒருவருக்கு எப்படி தோன்றுகிறது? புத்தக வாசிப்பு, தன்னம்பிக்கை சொற்பொழிவு, இசை, நண்பர்களுடன் பேசுதல், விளையாட்டு, நடைப்பயிற்சி என மனதுக்கு பிடித்த எந்த ஒரு செயலும் ஒருவருக்கு ஊக்கத்தை தோற்றுவிக்கலாம். தூங்குவதால் கூட ஊக்கம் பிறக்கிறது என சிலர் கூறுவதுண்டு. எந்த ஒரு செயலும் தொடர்ந்து செய்யும் போது சோர்வு தோன்றும். ஊக்கத்துடன் செய்கிறேன் என்று தொடர்ந்து செய்வதால் அந்த செயல் முழுமையடையாமல் போவதும் உண்டு. அதனால் ஊக்கம் என்ற உள்ளுணர்வை முதலில் நாம் உணர வேண்டும். ஊக்கத்துடன் எதை நோக்கி செல்கிறோம் என்ற இலக்கு குறித்த தெளிவு வேண்டும். மேலும் ஊக்கத்துடன் தொடர்புடைய முயற்சி, ஆர்வம் ஆகிய பண்புகளை வளர்த்துக் கொள்வது சிறப்பு. தமக்கு உயர்வு வேண்டி மனதில் எழுச்சி கொள்ளுதல் இனிமையை தரும் என்ற பொருளில் உயர்வு உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே என்றார் பூதஞ்சேந்தனர். மன உறுதி இருந்தால் நினைத்தது நிறைவேறும் என்பதை எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்ற திருவள்ளுவர் சொல்லுவது யாருக்கும் எளிது, சொல்லியபடி செய்து முடிப்பதே அரிது என்று ஏன் சொன்னார் என்று சிந்தித்தால் மன உறுதியும் ஊக்கமும் கொண்டவர்களே சொல்லியபடி செய்வார்கள் என்று புரியும். ஊக்கம் உடையவர்களே அரிய செயல்களை செய்யும் பெரியவர்களாவர். திருக்குறளில் ஊக்கம் உடைமை என்றொரு அதிகாரம் உள்ளது. ஊக்கத்தை தவிர பிற உடைமைகள் பெரிதல்ல. பொருளுடைமை நீங்கிவிடும், ஊக்கமாகிய உடைமை நீங்காது. பெரும் செல்வத்தை இழந்தாலும் மன உறுதி உடையவர்கள் கலங்க மாட்டார்கள். ஊக்கம் உடையவரிடம் செல்லும் வழி கேட்டு செல்வம் வந்து சேரும். அம்பு தைத்தும் கலங்காத யானை போல துன்பத்தில் கலங்காதிரு. ஊக்கமுடையவருக்கே ஈகை பண்பு என்னும் செருக்கு இருக்கும். ஊக்கமுடைய புலியிடம் பெரிய யானையும் தோற்றுவிடும். ஊக்கமில்லாதவர்கள் மரத்துக்கு ஒப்பானவர்கள் என ஊக்கத்தின் பெருமைகளை எடுத்துரைத்துள்ளார் திருவள்ளுவர். மனிதர்களை மூன்று வகையாக பிரித்தால் என் தகுதிக்கு மதிப்பில்லை என புலம்புவோர், கிடைத்தது போதும் என்று தன்னை தேற்றிக் கொள்வோர், இந்த உலகம் மிக பெரியது, என் தகுதிக்கு மதிப்பளிப்போர் உலகில் எங்கும் உள்ளார்கள் என தன் தகுதியின் மீது தன்னம்பிக்கை கொண்டோர் என பகுக்கலாம். இதில் மூன்றாவது வகை மனிதர்கள் அரிதானவர்கள். அறிவு, ஆற்றல், தன்னம்பிக்கை, தன்மானம் ஆகிய பண்புகளை ஒன்றாக பெற்று வாழ்பவர்கள். ஊக்கமுடையவர்களுக்குத்தான் இத்தகைய பண்புகள் இயல்பாகவே இருக்கும். இதனை வருக என வேண்டும் வரிசையோர்க்கே பெரிதே உலகம் பேணுனர் பலரே என பெருஞ்சித்திரனார் பாடியுள்ளார். புற ஊக்கங்களுள் நண்பர்கள் குறிப்பிடத்தக்கவர்களாவர். பெற்றோர் ஆசிரியர்களுக்கு தெரியாத நம் திறமைகளையும் நம் நண்பர்கள் வழியாக அறிந்து கொள்வோம். அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எலி போன்ற நண்பர்களை தேர்ந்தெடுக்க கூடாது, புலி போன்ற நண்பர்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சோழன் நல்லுறுத்திரனார் புறநானூற்றில் பாடியுள்ளார். வயலிலிருந்து கதிராகிய உணவை கொண்டு சென்று எலி தன் வலைக்குள் மிகுதியாக சேர்த்து வைக்கும். அவ்வெளியைப் போல சிறு முயற்சியும் சுயநலமும் கொண்டவர்களிடம் நட்பு கொள்வதை விட வீரம் செறிந்த புலி முதல் நாள் வேட்டையாடிய ஆண் பன்றி இடப்பக்கம் விழுந்தால் அதனை உண்ணாது, அடுத்த நாள் காத்திருந்து பெரு மலைப்பக்கத்தில் வீரம் நிறைந்த ஆண் யானையை வலப்பக்கமாக வீழ்த்தி உண்ணும். அத்தகைய புலி போன்ற பெருமுயற்சியும் கொள்கையும் ஊக்கமும் கொண்டவர்களிடம் நட்பு கொள்வதே சிறந்தது என்று பாடியுள்ளார். யானை வேட்டுவன் தவறாது யானையை வேட்டையாடி மீள்வதும் உண்டு. சிறு பறவைகளை வேட்டையாட விரும்பிச் செல்வோர் அவற்றை பெறாது வெறும் கையுடனே வருவதும் உண்டு என்றார் கோப்பெரும் சோழன். அதனால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உயர்வாக எண்ணுவதே என்றும் உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்பதை உணர்வோம். நீரளவுக்கு மலர் நீளும் ஊக்கத்தின் அளவே உயர்வு அமையும். ஊக்கத்துடன் வாழ்வோம், உயர்வை அடைவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். தொடக்கமாக பம்பாய் சகோதரிகள் பாடியது.

நேர்களே, நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 10:55 மன் கி பாத், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை, 135வது பகுதி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் ஒளிபரப்பாக கேட்கலாம். 12:00 அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். மலை 4:02 நாடகம் தப்பி ஓடாதே தங்கமே, எழுதியவர் கோபு பாபு அவர்கள் படைப்பு, சென்னை வானொலி நிலையம். 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை. மலை 6:00 பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் சிந்து பைரவி, கௌரி கல்யாணம், பக்த சபரி, வேலுண்டு வினையில்லை, மகாநதி, அன்னை அபிராமி, மின்சார கனவு படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:40 இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 135வது பகுதி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேர்களை இன்று காலை 10:55 மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை 135வது பகுதி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் ஒளிபரப்பாக கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை

0: சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28°C முதல் 31°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 km வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில்

0: லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொழிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வாரம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டாக்ளோஃபிரிட் 70 மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்த பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்ப்பகுதியில் இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். இடைக்கணு புழுவை மேலாண்மை செய்ய ட்ரைகோகிராமா கயோனிஸ் முட்டை ஒட்டுணியை 2.5 cc 15 நாட்களுக்கு ஒருமுறை 4வது மாதத்திலிருந்து கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவான வட்டப்பாத்தி எடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவவும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இன இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழையானது பெறப்படுகிறது. மே மாதம் முடிய 149 மில்லிமீட்டர் மழை பெறப்பட வேண்டும். இதுவரையிலும் 59 மில்லிமீட்டர் மழையே பெறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு 1942 ஹெக்டரில் மக்காச்சோள சாகுபடி சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அன்னூர், காரமடை, மதுக்கரை, தொண்டாமுத்தூர் ஆகிய வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் அதிக அளவு சத்துக்களை கொண்டது. மாவுச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிக அளவு கொண்டது. இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, குளுட்டோன் இல்லாதது, வைட்டமின்கள் உள்ளது, செரிமானத்தை துரிதப்படுத்த வல்லது, எடை குறைப்பதற்கு உகந்ததாகும். மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தக்கூடியது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த மக்காச்சோள சாகுபடி செய்ய ரூபாய் 15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ரூபாய் 9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டு ரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டருக்கு ரூபாய் 11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ரூபாய் 675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ரூபாய் 100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து

0: கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர், திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இன்று காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள்.

மாலை 4:02 நாடகம் தப்பி ஓடாதே தங்கமே, படிப்பு சென்னை வானொலி நிலையம். 5:02 சித்திரசுபானம் நிகழ்ச்சியில் KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை. 6:40 இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 135வது பகுதி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை

0: உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனிமாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு

0: செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகள் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள்ஸ் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம்
5: உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில தினமும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கின்.

0: எல்லாம் ஒரு வார்த்தை நம்ம முடிக்க முடியுமா? ஸ்கின்னை பத்தி தான். அதுவும் கொஞ்சம் 30+ எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு முகத்துல என்ன ஆகும், ஸ்நாகிங் வர ஆரம்பிக்கும், நம்ம ஏஜ் ஆயிட்டோம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் கொலாஜன். கொலாஜன் உங்க உணவுல கம்மியாக கண்டிப்பா வந்து தோல் சுருக்கம் வரும். அண்ட் ஏஜ் ஆகும் போது என்ன ஆகும்னா, கொலாஜன் ஒரு கயிறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நடுவுல இருக்கிற அந்த கயிறு எப்படி கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டிஃபாவே இருக்குமா, கொஞ்ச நாள் ஆக அப்படியே அந்த நாரெல்லாம் விட்டு ஒரு மாதிரி ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் ஏஜ் ஆக நமக்கு ஃபேஸ் எல்லாம் வந்து ட்ரூப் ஆகி ஒரு மாதிரி ஏஜ்டா தெரிய ஆரம்பிக்கிறோம். அதுக்குன்னு நம்ம நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி ஆகாதான்னு கேட்டா, ஒரு அட்லீஸ்ட் 20-30% ஆகுது கொஞ்சம் எங்கரா தெரியவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹெல்த்தியாவும் இருப்பீங்க. கொலாஜன் வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு எலும்புகளுக்கு நடுவுல வாதம் வராம இருக்கிறதுக்கெல்லாம் கூட கொலாஜன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி கொலாஜன் அதிகமா இருக்கிற உணவு என்னென்ன என்னென்ன சாப்பிட்டா நம்ம வந்து ரொம்ப யங்கா தெரியும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியான ஒரு ஸ்கின்னும் நமக்கு இருக்கும், தோல் எல்லாம் தொங்காம கொஞ்சம் ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாம இருப்போம் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பாத்தீங்கன்னா சீ ஃபுடுங்க. அதாவது கடல் சார்ந்த உணவுகள்ல அவ்வளோ ரிச்சஸ்ட் கொலாஜன் இருக்கு. அதுவும் நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், நம்ம மீன் வாங்கினா மீனோட தலையை என்ன பண்றோம், வெட்டி வீசுறோம். ஆனா அதுலதான் ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொலாஜன் இருக்கு. மீனோட கண்ணுல இல்லாத கொலாஜன் கிடையாது. சோ மீனை வாங்குனீங்க அப்படின்னா தலையை கிளீன் பண்ணி தலையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. சோ ஸ்கின் வந்து ரொம்பவே உங்களுக்கு டைட்டன் அப் ஆகி கொடுக்கும். அண்ட் சிக்கன் மாதிரியான விஷயங்கள்லயுமே அதிகமா இருக்கு. நீங்க வந்து எக் ஒயிட்லயும் அதிகமா உங்களுக்கு இருக்கு. சோ அமினோ ஆசிட் கிளைசின் புரோலின் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொலாஜன். மீன்ஸ் கொலாஜன் உருவாக்குறதுக்கு தேவைப்படுற ஒரு அமினோ ஆசிட் புரதம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி நான்வெஜ் சோர்ஸ்ல எல்லாமே அதிகமா இருக்கு. ஓகே டாக்டர், நான் வெஜ் லிஸ்ட் போதும், வெஜ்ஜுக்கு வாங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? சோ வெஜ் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் விட்டமின் சி வந்து ரொம்பவே முக்கியம். ப்ரோ கொலாஜன் சொல்லுவோம், அதுதான் வந்து கொலாஜன் உருவாக்குறதுக்கு உதவியா இருக்கும். அது வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்ல, கொய்யாக்கால, தக்காளி பழத்துல, பெரிஸ்ல, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. ஜிங்கு காப்பருமே ரொம்ப முக்கியங்க. பம்கின் சீட், முந்திரி, பாதாம் இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் சொல்றோம்ல, சோயா, அந்த டோஃபு மாதிரியான விஷயங்கள், சோயாபீன் பால்ல இருந்து எடுக்கிறது, அதுலயுமே ரொம்பவே அதிகமான கொலாஜன் வந்து இருக்கு. சோ கொலாஜன் அப்படின்றது இது இதுல எல்லாம் இருக்கு நான் சொல்லிட்டேன். சோ இதை வந்து நீங்க வந்து ரெகுலர் பேஸ்ல தைரியமா எடுக்க ஆரம்பிங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டாங்க, தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு இந்த காஞ்சி வத்தல் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த கம்மக்கூழ் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா வறுத்தே வச்சிருப்பாங்க. சோ தாமரை தண்டுலயுமே வந்து ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொலாஜன் இருக்கு. நீங்க இன்டேக்கா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்கின்ல. நீங்க ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எக்ஸ்டர்னலா நம்ம மாங்காய், தேங்காய், புளியங்காய் இதெல்லாம் விட்டு வச்சிருக்கோம், மத்தபடி எல்லாத்தையும் அரைச்சு மூஞ்சில பூசி பார்த்தாச்சு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருந்திருக்காது. சரி, போடும் போது போட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு கண்ணாலே பார்க்கும்போது பிரைட்டா இருப்பீங்க, கொஞ்சம் ஃப்ரிம்மா இருக்கிற மாதிரிலாம் தெரியும். இந்த ஓட்ஸ் மில்க் இருக்கு பாருங்க, அது எக் ஒயிட்டா டிஷ்யூ பேப்பர்ல முக்கி ஃபேஸ்ல போடுவாங்க, இதெல்லாம் நான் பாத்திருக்கேன். அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே தொங்குன மாதிரி ட்ரூப் ஆன மாதிரி தான் இருக்குங்க. சோ என்னதான் நீங்க எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணனாலும் ஆஸ் அ டாக்டர் நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்றது இன்டர்னல் இன்டர்னல் இன்டர்னல் உள்ள சாப்பிட ஆரம்பிங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? சோ அதனால உள்ள சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா தான் உள்ள இருக்கிற ஹெல்த் வந்து நமக்கு முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த கொலாஜனும், சூப்பர்ஃபிஷியல் கொலாஜன் எல்லாம் எக்ஸ்டர்னலா கிரீம் எல்லாம் கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் உள்ள சாப்பிடுறது. உள்ள சாப்பிட்டீங்கன்னா தைரியமா இருக்கலாம், அடுத்த நாளே நமக்கு ரிசல்ட் தெரியாது உள்ள சாப்பிடுறதுல. ஒரு 6-7 சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் தெரியும், உடனே தெரியறதுதான் கிரீம். ஆனா நிரந்தரமாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம இருக்கணும்னா சாப்பாடு தான். சோ நான் சொன்ன உணவு முறைகள் எல்லாம் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க, டெஃபினட்டா ரொம்பவே ஸ்கின் பிரைட்டனாகவும் ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ஆகும், யங்கராகவும் தெரிய ஆரம்பிக்குவீங்க. எங்கரையும் தாண்டி இளமையா இருக்கிறதையும் தாண்டி நம்ம ஹெல்தியா இருக்கணும், ஸ்கின் பாக்கறதுக்கு ஹெல்தியா இருக்கும். சோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
1: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர், ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் 6 to 60 வரை படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சருணாச்சலம். அடுத்த பாடல் அழியாத குளங்கள் படத்திலிருந்து சலீல் சௌத்ரி இசையில் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கங்கையமரன். இப்போ கேட்ட பாடல் காதல் ஓவியம் படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்றைக்கான கேள்வி, தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ, ரோபோட்டிக்ஸ், கோடிங் போன்ற திறன்களை வழங்கும் அரசின் திட்டம் எது? தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ, ரோபோட்டிக்ஸ், கோடிங் போன்ற திறன்களை வழங்கும் அரசின் திட்டத்தின் பெயர் என்ன? இதுதான் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் சொல்லலாம். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய

0: அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சித் திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கெய்மன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 crore மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 crore எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம்

0: முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் ஒரு மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கெய் பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM

கேட்டுட்ருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க தகவலின்படி வானிலை நிலவரம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் சேலம்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

0: கேட்ட பாடல் பாசமலர்கள் படத்திலிருந்து. வி எஸ் நரசிம்மன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த க்வெஸ்டின், தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ, ரோபோட்டிக்ஸ், கோடிங் போன்ற திறன்களை வழங்கும் அரசின் திட்டம் இது. இந்த கேள்விக்கான சரியான பதில் சொல்ல நேர்கள் கணேஷ், சிறுமுகை, பார்வதி, கணபதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புத்தூர், முல்லைநகர், ரகுராமன், மனோ, கிருஷ், ரெட்ஃபீல்ட், சண்முக சுந்தரம், விநாயகபுரம், ரமண முதலிப்புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, பீரம்பள்ளி வாசுதேவன், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா, பெரியவதம்பச்சேரியிலிருந்து கோவை தேவராயபுரம் ராஜா பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயபால், ஈச்சனாரி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா நகர், மூக்குனூர் பகுதியிலிருந்து பிரேமா, வெள்ளியங்கிரி, கருமத்தம்பட்டி, பெருமாள் சாமி, சாவக்காட்டுப்பாளையம், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, கோணமலை, ஆனந்தன், கனியூர், அண்ணாதுரை, சிறுமுகை, சோம்பு, கலைவாணி, வெள்ளிக்குப்பம்பாளையம், சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா. இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு உங்களுடைய பதிலை நீங்க வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல சொல்லலாம்.

0: நம் அண்ணாச்சி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை தேவா, எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வாலி. கேட்டிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்கள் அந்தோனிரா சென்னை, கணேசமூர்த்தி சூலூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, குஹன் ஃப்ரம் நஞ்சுண்டாபுரம், கே என் பாளையம் பேச்சுமுத்து, கஞ்சப்பட்டி சண்முக ஆனந்தம், மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி பதில் சொல்லியிருக்காங்க, ஆலங்கொம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கணேஷ்க், அபினவ், ஸ்ரீனிகா, அத்விக் மணக்கடவு பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இதே போல ஃபேஸ்புக்லையும் நிறைய நேர்கள் இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரபு, வீரா, யது நந்தனன், நமுனா நாகராஜ், சாய் பவி, சாமிச்செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ் பதில் சொல்லியிருக்காங்க.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: இயற்கையாகவே நீர்வளம், நிலவளம், மண்வளம், நல்ல சூரிய வெளிச்சம், சுத்தமான காற்று, இப்படி எல்லா இயற்கை வளங்களும் அமைய பெற்றது நம்மளோட நாடு. இன்றைய சூழ்நிலையில வேகமாக குறைந்து வரும் இயற்கை வளங்களான நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவைகளுக்கு மாற்றாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்துவது அவசியமாகிறது. அதாவது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ், மாற்று ஆற்றல் மூலங்கள். இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, இவை இயற்கையானது மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடியது, அதனால தீர்ந்து போகாது, நிலையான மற்றும் நீண்ட காலத்திற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியது, கார்பன் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வெளியிடுவதில்லை, இதனால புவி வெப்பமடையாது, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு செய்யாதவை இந்த மாற்று ஆற்றல் மூலங்கள். சோலார் எனர்ஜி எனப்படும் சூரிய ஒளியை சோலார் பேனல்கள் மூலமாக மின்சாரமாக மாற்றுவதன் மூலம் நமது வீடுகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், நெடுஞ்சாலை, கிராமப்புற, நகர்ப்புற சாலைகளின் மின் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்ய முடியும். அதே போல விண்ட் எனர்ஜி எனப்படும் காற்றின் வேகத்தை பயன்படுத்தியும் நீர் மின்சாரம், அதாவது ஹைட்ரோ பவர், ஓடும் நீர் அல்லது அணைகளிலிருந்து விழும் விசையை பயன்படுத்தியும் மின்சாரத்தை உற்பத்தி செய்து பயன்படுத்தலாம். உயரிய ஆற்றல் எனப்படும் பயோமாஸ் அல்லது பயோ எனர்ஜி விவசாய கழிவுகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கழிவுகளை எரிபொருளாக பயன்படுத்துதல், குறிப்பாக சாண எரிவாயு மூலம் நமது வீடுகளின் எரிபொருள் தேவையை பெருமளவு குறைக்க முடியும். வேவ் எனர்ஜி எனப்படும் கடல் அலைகளின் இயக்கத்திலிருந்து மின்சாரம் தயாரித்தல், இப்படி நாட்டின் எதிர்காலத்தின் நலனை கருத்தில் கொண்டு ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்சஸ் எனப்படும் மாற்று ஆற்றல் மூலங்களை மெல்ல மெல்ல பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். ஆனாலும் பெருமளவு பயன்படுத்த நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

கேட்ட பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருந்த குவஸ்டின், தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ, ரோபோட்டிக்ஸ், கோடிங் போன்ற திறன்களை வழங்கும் அரசின் திட்டம் எது? பதில் சொன்னீர்கள் சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதி, கோவை மேட்டுப்பாளையம் ஜோதி, ரமேஷ் பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், கலை ஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்லூர் ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து காலை வனத்தோட சிறுமுகை, தங்கவேல், ஹேமா, வர்ஷினி, தேவி ஸ்ரீ பதில் சொல்லிக்காங்க. நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன், வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், வி ஐயனார் முதுகுடி, வி பிரபு ராஜபாளையம் பகுதியிலிருந்து, திருமுருகன் பூண்டி, ரமேஷ் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, அலிநகரம் எஸ் மகாதேவன், திருப்பூர்லிருந்து மனவைக்கா சந்திரசேகர்.

சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பதில்களும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல இந்த குவஸ்டினுக்கான பதில சொல்லலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள்.

0: கேட்ட பாடல் கலியுகம் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்கள் வீரதுரை, அரியலூர், எஸ் ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷி மீனாட்சி, மணிநகரம், மதுரை, பெரிய நாயக்கன் பாளையத்திலிருந்து சரசு, சகாதேவன், பாண்டிநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, வெள்ளமட்டி, சிவகுமார், புவனேஸ்வரி, சிமு, சுமந்த், கந்தமூர்த்தி. இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு AI, ரோபோட்டிக்ஸ், கோடிங் போன்ற திறன்களை வழங்கும் அரசின் திட்டம் இது. இதற்கான சரியான பதில் TN Spark, தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் AI, ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, AI, ரோபோட்டிக்ஸ் திறன்களை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனடைகிறாங்க. அடிப்படை டிஜிட்டல் எழுத்தறிவு, பிளாக் பேஸ்ட் கோடிங் மற்றும் பைத்தான் நிரலாக்க கற்றல் ஆகியவை இந்த திட்டத்தில் அடங்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம் சேவை செய்தி. கோயம்புத்தூர் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தற்போது நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. கேட்டது சேவை செய்தி.

0: கேட்ட பாடல் அண்ணா நகர் முதல் திரைப்படத்திலிருந்து இசை சந்திரபோஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

இன்று காலை 10:55 மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை 135வது பகுதி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் ஒளிபரப்பாக கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே சாருகேஸ்னி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். நேரம் 8:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்க போறோம். இன்னைக்கு தகவல்லாம் ரெடியா ஆர்ஜே சாரு கேஸ்னு எடுத்துட்டு வந்தாச்சு. கேட்க நீங்களும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்டேட்டன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

ஐயா படத்துல இருந்து பரத்வாஜ் மியூசிக்ல ஜனனி பரத்வாஜ் பாடின பாடல் கேட்டோம். நாம கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 1932 ஒரு நாட்டுடைய ராணுவம் பறவைகளுக்கு எதிராக ஒரு போர் நடத்துச்சு அப்படின்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த போர் தான் த கிரேட் ஈமு வார் அப்படிங்கறது. 1932 வருஷம் ஆஸ்திரேலிய நாட்டுடைய வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பகுதியில் சுமார் 20,000 ஈமு பறவைகள் கோதுமை வயல்ல புகுந்து அட்டகாசம் பண்ணிருக்குங்க. பெருமளவுல பயிர்களை சேதப்படுத்தி இருக்குங்க. இதனால விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று மேஜர் ஜி பி டபிள்யூ மெரிடிக் தலைமையில ஒரு சின்ன ராணுவ குழுவை அரசு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட 2 இயந்திர துப்பாக்கிகளும் சுமார் 10,000 தோட்டாக்களும் இருந்துச்சாம். ஆனா அவங்க என்ன திட்டம் போட்டாங்களோ அது மட்டும் நடக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈமுக்கள் மணிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடி இந்த துப்பாக்கி சத்தை கேட்ட உடனே பல திசைகள்ல ஓடுறா ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சிதறி ஓடிருச்சு. அதனால அதை குறி வச்சு சுடுறது ரொம்ப கடினமா இருந்துச்சு. பல வாரங்கள் வந்து முயற்சி பண்ணியும் அதிகாரப்பூர்வமா சுமார் 1,000 ஈமுக்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டு பதிவாச்சு. கடைசி என்னாச்சு அப்படின்னா, இந்த ராணுவ நடவடிக்கையை அரசு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா பரிசு தொகை, பாதுகாப்பு வேலிகள், இந்த மாதிரியான மாற்று முறைகள் மூலமா பிரச்சனைகளை சமாளிக்க முடிவு செஞ்சாங்க. அதனாலதான் இந்த சம்பவத்தை இன்னும் பலர் நகைச்சுவையா ஈமுக்கள் வென்ற போர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில இது ராணுவ நடவடிக்கை எதிர்பார்த்த இலக்கு அடையாத ஒரு வரலாற்று சம்பவம் தான் இந்த கிரேட் ஈமு வார்.

0: அஜய் படத்துல இருந்து தேவிஷ்ணு பிரசாத் மியூசிக்ல மாணிக்க விநாயகம் சுமங்கலி பாடின பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்புறத்தில் இந்நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இணையலாம்.

0: To listen to the conversation, tune into 100.1 Akashvani Gold this morning at 9:10 a.m. You can also listen to it on News on AIR app and News on AIR official YouTube channel. The India Meteorological Department, IMD, has issued a red color warning for very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Assam, Meghalaya, Sub-Himalayan West Bengal and Sikkim today. The IMD said conditions are favorable for further advance of southwest monsoon into some more parts of Gujarat, Madhya Pradesh, Chhattisgarh, Jharkhand, Bihar and some parts of Uttar Pradesh and Uttarakhand during the next 2 to 3 days. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Naresh. News about Prime Minister Narendra Modi's Seychelles visit figure prominently on the front pages of newspapers this morning. The Times of India carries a picture of PM Modi feeding a 194-year-old giant tortoise, Jonathan, considered the world's oldest living land animal, during his visit to the National Botanical Garden there. The Ram Temple Trust has confirmed that its General Secretary Champat Rai and member Anil Mishra have tendered their resignations amid allegations of irregularities in donations, reports Hindustan Times. Iran-US trade, fresh attacks in worst escalation post-deal, writes the Financial Express, adding that each side says the other is violating the interim ceasefire. Under the headline, How Schools Breach Children's Data Privacy, the Economic Times reports that photos and videos of school children are posted on school websites and social media feeds without parental consent, potentially violating DPDP Act, exposing kids to online abuse and risks. In its editorial, captioned Plutocracy Gone Crazy, the Statesman writes that artificial intelligence has already taken away entry-level accounting, customer service, reporting and administrative support jobs. Significantly, in the first 10 months of 2025, AI was responsible for 11 lakh layoffs in the US tech sector. The paper adds that Anthropic, the present leader in AI technology, has called for stricter regulation of AI, warning of joblessness and even creation of bioweapons should AI remain unregulated, concluding that we can only ignore these warnings at our peril. And finally, arm in arm, Indians in US savor taste of home. Retailers push diaspora demand with WhatsApp alerts and neighborhood vans as mango exports from India seen rising 30% this season, notes the Economic Times. And with that, it's back to you, Naresh.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Seychelles, Patrick Hermini, today to also address Seychelles National Assembly and interact with members of Indian diaspora. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Ministry of External Affairs asks Indian citizens not to undertake Kailash Mansarovar Yatra without all required travel documents. US military strikes multiple targets in Iran for second day at the direction of President Donald Trump. Death toll in Venezuela's earthquakes rises to 1,430 as rescuers continue search for survivors. And India's Kidambi Srikanth enters final of men's singles event at US Open Badminton in California. And with that, we end the morning news. Have a nice day.
2: எட்டு மணி 30:13 நொடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக் ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். வெனிசுவலா நாட்டில் வந்து அடுத்தடுத்து இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்படுத்தது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியா இருந்தது இல்லையா? இப்படி பூமி அதிரும் போது என்ன நடக்கும், இந்த நிலநடுக்கத்தை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா, நிலநடுக்கத்தப்ப வெளிப்படக்கூடிய ஆற்றலுடைய அளவை ரிக்டர் அளவுகோல் மூலமா பூஜ்ஜியத்துல தொடங்கி எண்கள் மூலமா குறிப்பிடுவாங்க. இதுல ரிக்டர் அளவு 1-3 வரைக்கும் பதிவாகும் போது ரொம்ப குறைவான இல்லைனா லேசான அதிர்வுகளா கருதப்படுது. இந்த நிலநடுக்கங்களை மனிதர்களால பொதுவா உணர முடியாது. சீஸ்மோகிராப் அப்படிங்கிற நுட்பமான கருவிகளால மட்டும்தான் இதை துல்லியமா பதிவு செய்ய முடியும். அடுத்ததா ரிக்டர் அளவுல 4-5 வரைக்கும் பதிவாகக்கூடிய நிலநடுக்கங்கள் லேசானதிலிருந்து மிதமான தீவிரத்தை கொண்டவையா இருக்கு. இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது வீடுகள் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகள் அதிரும், ஃபேனு இல்லைன்னா டேபிள் மேல இருக்கக்கூடிய பொருட்கள் அசையறத நம்ம நேரடியா உணர முடியும். பொதுவா இதால கட்டிடங்களுக்கு பெரிய அளவுல சேதங்கள் ஏற்படுறதில்லை. ஆனா ரிக்டர் அளவுகோல்ல 6-7 வரைக்குமே பதிவாகக்கூடிய நிலநடுக்கங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையா இருக்கும். இது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான ஒரு குழுக்களை ஏற்படுத்தி பலவீனமான கட்டிடங்கள் இல்ல பழைய கட்டிடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சுவர்கள் பெரும் கீழே விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது எல்லாத்தையும் விட ரிக்டர் அளவுல 8 இல்லைன்னா அதுக்கு மேல பதிவாகக்கூடிய நிலநடுக்கங்கள் ரொம்ப

ரொம்ப ஆபத்தானவை. பூமியோட அடியில் ஏற்படக்கூடிய இந்த உச்சகட்ட அதிர்வு ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட நகரத்தையே முழுசா இடிச்சு தரமட்டமாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டது. ரிக்டர் அளவுகோல்ல நிலநடுக்கத்துடைய ஒட்டுமொத்த ஆற்றலை மட்டும்தான் கணக்கிட முடியும். ஆனா தரைமட்டத்துல எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக மெக்குலி அப்படிங்கிற அளவுகோலை பயன்படுத்துறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது ரோமானிய எண்கள்ல 1-12 வரைக்கும் மதிப்பிடப்படுது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பகுதியில வெறும் பொருட்கள் மட்டும் நகர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு குறைஞ்ச ரேட்டிங்கும், கட்டிடங்கள் ஒட்டுமொத்தமா இடிஞ்சு விழுந்தா அதுக்கு உச்சகட்ட ரேட்டிங்கான 12 அப்படிங்கறதும் வழங்கப்படும்.

இசை வித்யாசாகர். நீங்க கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஒரு நாட்டுடைய கலாச்சாரத்தையும் அந்த மக்களுடைய ஆன்மாவையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சமையலறைக்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஐரோப்பாவுடைய வல்லரசு நாடான ஜெர்மனியில சமையலறைகளை பல நூற்றாண்டுகளா தன்னுடைய சுவையால ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து வெங்காயம். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெர்மானியர்களால

ஆண்டுகளா தன்னுடைய சுவையால ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து வெங்காயம். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மானியர்களால சமையலறை ராணி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய வெங்காயம் வெறும் சுவையூட்டி மட்டும் இல்லாம அது அவங்களுடைய பாரம்பரியம், திருவிழா, மருத்துவம் அப்படின்னு வாழ்வியலோடு கலந்த ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா இருக்கு. ஜெர்மனியில வெங்காயம் அப்படிங்கறது ஒரு சமையல் பொருள் மட்டும் இல்ல, அது அவங்களுடைய கலாச்சாரத்தோட பிணைஞ்சிருக்கு. அங்க வெங்காய திருவிழா நடக்கும். ஜெர்மனியுடைய வீமர் அப்படிங்கிற நகரங்கள்ல பல நூற்றாண்டுகளா, பல ஆண்டு காலங்களா பாரம்பரியமிக்க வெங்காய திருவிழா ஒவ்வொரு வருஷமும் விமர்சைய கொண்டாடப்படுது. மக்கள் வெங்காயத்தாலான மாலைகள், பொம்மைகள் இதெல்லாமே செஞ்சு இந்த திருவிழாவை ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மனியுடைய பெரும்பாலான பாரம்பரிய அன்றாட உணவுகள்ல வெங்காயம் இல்லாம சமையலே நிறைவடைகிறது இல்ல. இங்க வெங்காய கேக் அப்படிங்கறது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டிஷ். இதுல வதக்கின வெங்காயமும் முட்டை, சீஸ் இதெல்லாம் சேர்ந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த கேக் வந்து அங்க ரொம்பவே பிரபலம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உணவா இருந்தாலும் அதோட அடிப்படை சுவையை கூட்டுறதுல வெங்காயத்துக்கு பெரும் பங்கு இருக்கு. காரமா இருக்கு, இனிப்பா இருக்கு, ஓர்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா சுவைகளையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய திறனும் இதுக்கு இருக்கு. ஜெர்மானியர்கள் வெங்காயத்தை ஒரு சிறந்த இயற்கை மருந்தாவும் கருதுறாங்க. இதுல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் பாக்டீரியா எதிர்ப்பு திறன்களும் உடலுக்கு நன்மை அளிக்குது. ஒரு சமையலறை தன்னுடைய சுவையாலையும் மருத்துவ குணத்தாலையும் ஆளுகின்ற அரசி அப்படிங்கறனால ஜெர்மனியர்கள் வந்து வெங்காயத்தை ரொம்ப உயரிய இடத்துல வச்சு சமையலறை ராணி அப்படின்னு அழைக்கிறாங்க. கேட்டீங்களா?

0: வம்மரக்கண்ணாலே படத்துல இருந்து கபிலனுடைய லிரிக்ல ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல உதித் நாராயண் சாதனா சர்க்கம் பாடின பாடல் கேட்டோம்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: நேரம் 8:45, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்மளுடைய நிலத்துல நமக்கு ஒரு புதையல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது யாருக்கு சொந்தம், சரி சட்டம் என்னதான் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனிமங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலத்துல நிலக்கரி, இரும்புத்தாது, வைரங்கள், பெட்ரோலியம் இல்ல பிற விலை மதிப்புள்ள பொருட்கள் இல்ல உலோகங்கள் வந்து கண்டறியப்பட்டச்சு அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது. 1957 ஆண்டுடைய சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்துப்படி பூமிக்கு அடியில காணப்படுற எந்த ஒரு கனிம வளத்து மேலையும் மாநிலம் அல்லது மத்திய அரசுக்கு முழு உரிமைகளும் கட்டுப்பாடும் உண்டு. நிலம் நம்ம பேர்ல இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதில் இருக்கக்கூடிய கனிமங்களை சுரண்டியோ இல்ல தோண்டியோ எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. அதை வெட்டி எடுக்கிறதுக்கான குத்தகைகளோ இல்ல அனுமதிகளையோ அரசாங்கம் மட்டும்தான் வழங்குது. ஒருவேளை நம்மளுடைய நிலத்துல நமக்கு ஒரு புதையல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த புதையலை மறைக்கிறதோ இல்ல விக்கிறதோ ஒரு குற்றம் அப்படிங்கறத நாம கவனத்துல எடுத்து. 1878 வருஷத்துல இந்திய புதையல் சட்டத்துப்படி புதையல் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு வரல அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் அந்த புதையலுக்கான தன்னுடைய உரிமையை இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை மறைக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை இல்லைன்னா அபராதம் இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து தண்டனையா விதிக்கப்படலாம். அதனால நம்மளுடைய நிலையத்துல கனிமங்கள் இல்லைன்னா இரும்பு தாதுவை நம்ம பாக்குறோம் இல்ல ஏதாவது புதையல் கிடைக்குது அப்படின்னா சட்டப்படி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறது பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வமான வழி.

0: கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து ஏ ரஹ்மான் இசையமைப்புல மின்மினி பாடின பாடல் கேட்டோம்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனச விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
7: முகத்தில்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
10: துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா. இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால விலகிப்போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே. இப்ப இந்த துஷ்டர்களை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தா அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனா. இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்காகும், உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன் தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பா

0: நல்லாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்கக்கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான். அதனால் அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான், ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்க, இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு நான் அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்கார் இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 8:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னே. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதை இன்னும் அழகாக மாத்துறதுக்காக லேட் 70s early 80s சாங்ஸ் உங்களுக்காக பேக் டு பேக்கா கேட்டு ரசிக்க போறீங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும்

0: இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். மாநிலங்களுக்கிடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணி சரல் உங்களோட ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அழகா இனிமையா மாற்றுக்காக பாடல்களின் அணிவகுப்பாக லேட் 70s இயர்லி 80s பாடல்களோடு இது சிறுவாணி சரல்.

சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கங்கை அமரன் இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். கேட்க போற பாடல் கிராமத்தாத்தியம் படத்திலிருந்து இசையிலே ராஜா மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.

கேட்ட பாடல் மச்சான பாத்தீங்களா திரைப்படத்திலிருந்து இசை சந்திரபோஸ் கேஜிஎஸ் தாஸ் பி சுசிலா பாடியது பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல் 70களின் பிற்பகுதி மற்றும் 80களின் முற்பகுதி பாடல்களோடு. நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் முகத்தில் முகம் பார்க்கலாம் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா மலேசியா வாசுதேவன் பி சுசிலா பாடியது.

அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, கே ஜே யஸ்தாஸ், எஸ் பி சைலஜா பாடியது, பாடலாசிரியர் கங்கைமரன். கேட்க போற பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வாலி.

கேட்ட பாடல் தாய் வீடு படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கும் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில 70களோட பிற்பகுதி, 80களின் முற்பகுதி பாடல்கள்.

கேட்ட பாடல் பிரியா திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். நிகழ்ச்சியில் கேட்க போகிற பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் கிட்டும் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. அடுத்த பாடல் அதிசய பிரிவுகள் திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில். கேட்கவிருக்கும் பாடல் பொய் சாட்சி திரைப்படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ், மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் வாலி.

0: நேர்லி இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11:00 அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
0: இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் கேட்டோம் சிறுவாணிச்சாரல். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில 70களின் பிற்பகுதி, 80களின் முற்பகுதியிலிருந்து அழகான பாடல்களின் அணிவகுப்பு கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து குட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக. குழந்தைங்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு விளையாடணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற முன் இணைப்போட 2312 1317 0436 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி விளையாடுங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க RJ சாருகேசினி. குட்டீஸ் பங்கு பெறும் சுட்டீஸ் சாய்ஸ் 10 மணிக்கு.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11:00 ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: குட் மார்னிங் சுட்டீஸ். நேரம் 10:02:30. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சுட்டீஸ் சாய்ஸ் கேட்க போறோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்கள்லாம் கலந்துகிட்டு விளையாட்டை சிறப்பிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் என்ன, உங்களுக்கான கேம் ஷோ தான். விதவிதமா வித்தியாசமா நாங்க கேம் ஷோ எடுத்துட்டு

நடந்தாச்சு. பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் கால் பண்ணலாம் 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நான் மட்டும் கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா ஓஹோன்னு பேசி அப்படியே வியக்க வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாக பேசுவீங்களா? ஸோ நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. கேட்டுட்ருக்கீங்க சுட்டீஸ் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜே சாருகேசுனி.

0: சூப்பராக ஒரு எனர்ஜியாக பாட்டு கேட்டு நம்ம ஷோக்குள்ளே வந்தாச்சு. கேட்டுட்ருக்கீங்க சுட்டீஸ் சாய்ஸ், முதல் சுட்டி ரெடியாக வெயிட் பண்ணிருக்காங்க. நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பேசுகிறாங்க, யார் எங்கிறது பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரியிலேருந்து மிஷாலினி பேசுகிறேன் மேம்.
0: மிஷாலினி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேம், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: ஓ, இங்கே எல்லாரும் சூப்பராக இருக்கும். உங்கள் கோத்தகிரி எப்படி இருக்குது? இன்றைக்கி வானிலை நிலவரம் அங்கே எப்படி இருக்குது?
1: சரியான வெயிலா இருக்கு மேம், கோயம்புத்தூர் மாதிரி சரியான வெயிலா இருக்கு மேம்.
0: ஓ, கோயம்புத்தூர் வெயில் அடிக்குதோ? ஓகே ஓகே. சாயங்காலம் கொஞ்சம் சில்லுன் இருக்கும் இல்லைங்களா?
1: ஈவினிங் 6 o'clock மேல சரியான சில்லுன் இருக்கும் மேம்.
0: வந்தா இப்படி வருது இல்லைன்னா இப்படி வருது இல்லையா? சரி ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, கதை சொல்ல போறீங்க. கேட்கறதுக்கு வந்து சிம்பிளா இருக்கும் சரிங்களா, ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்தும் வடிவேலும் ஒரு சொல்லுவாங்க பாத்திரீங்களா, தூரத்துல ஒரு நாய் ஊன்னு கத்துவோம் அப்படின்னு சொல்லி சவுண்ட் எஃபெக்டோட கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேய் கதையை நாங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி, ஜூட், 1 2 3.
1: ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து ஒரு புதுசா ஒருத்தர் போறாரு. அங்க வந்து பின்னாடி பாக்குறாரு, யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பின்னாடி பாக்குறாரு, யாருமே இல்லை. அதனால இப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. முன்னாடி அப்படியே என்னமோ ஒரு கிராஸ் ஆன மாதிரி இருக்கு.
0: சவுண்ட் எஃபெக்டே வரலையே இன்னும்.
1: என்னமோ கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப வந்து அங்க ஒரு மரத்துல வந்து ஒரு பேய் லக்கலக்கலக்கலக்கலக்கலக்கலன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கு. அப்ப வந்து இவர் வந்து ஜின் எக்ஸ்பர்ட்னால என்ன வேணும்னு கேக்குறாரு. அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு படைகள் வேணும் அப்படின்ட்டு ஒரு இதுல சொல்றாங்க.
0: என்ன சவுண்ட் எஃபெக்டோட சொல்லுங்க, பேய் எப்படி சொல்லும்?
1: எனக்கு படைகள் வேணும் அப்படின்னு.
0: ரொம்ப அமைதியான பேய் போல.
1: அது வந்து அவர் வந்து ஜின் எக்ஸ்பர்ட்னால ஜின்னா வந்து ஒரு பேய் மாதிரி.
0: ஓஹோ,
1: அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றவர் இவரு. அதனால இவர் வந்து சரி நான் நாளைக்கு போறேன், ஏன்னா இந்த ஊருக்கு நான் புதுசு, அதனால நான் நாளைக்கு போறேன் அப்படின்றாரு.
0: ஓஹோ.
1: அப்போ வந்து அந்த பேய் வந்து சொல்லுது, எனக்கு இன்னைக்கே வேணும், இல்லனா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. புதுசா வந்திருக்கேன், அதனால எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. அதனால அந்த பேய் வந்து சொல்றது, இல்ல எனக்கு இன்னைக்கே வேணும்னுது. அவ அந்த பேய்க்கு வந்து கொஞ்சம் அது வந்து இரக்க மனம் கொண்டது.
0: ஓ, நான் சொன்ன மாதிரி சாஃப்டான பேய்.
1: அதனால சொல்லுது, சரி நாளைக்கு எனக்கு படையல் வேணும் அப்படின்னு. சரி நாளைக்கு போட்டுற அப்படின்னே அவர் அடுத்த நாள் வந்து
0: எல்லாத்தையும் சாப்பிட குடுக்கறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஓகேவா? சரி, சவுண்ட் எஃபெக்டோட கதை சொல்லிருக்கீங்களா, அதுக்காக உங்களுக்கு ஒரு கைத்தட்டல்.
1: தேங்க்யூ.
0: சரி சொல்லுங்க, இன்னைக்கு சவுண்ட் எஃபெக்டோட பேய் கதை சொன்னதால உங்களுக்காக ஒரு பாட்டு. என்ன பாட்டு?
1: அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து மதுரைக்கு போகாதே பாட்டு.
0: இதோ பாட்டு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். பத்து மணி 17:14 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கீங்க. சுட்டிஸ் சாய்ஸ், ஒரு சுட்டி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ அக்கா.
0: ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாண்டிநகர் திருப்பூர்ல இருந்து பேசுறேன்க்கா.
0: அங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: கனிஷ்கா.
0: கனிஷ்கா, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 7th ஸ்டாண்டர்டா.
0: நீங்க பரவாயில்ல, உங்களுக்கு அக்கானு கூப்பிட்டாலும் ஓகேதா, அப்படியே கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. ஞாயிற்றுக்கிழமை

0: நேரமா எந்திரிச்சிட்டிங்களா?
1: எந்திரிச்சிட்டேங்க்கா.
0: என்ன சாப்பிட்டீங்க காலையில?
1: சேமியா
0: சேமியாவா? மதியத்துக்கு
1: தெரியலக்கா.
0: தெரியலையா? சரி, சமைச்சு ரெடியாக வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஷோ முடிச்சுட்டா நானும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் மதியம் சாப்பிட்றதுக்கு.
1: ஓகேங்க்கா.
0: சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேம் அப்படின்னா, நான் சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், சரிங்களா? அதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் தான் பண்ணி காமிக்க போகிறீங்க. ஓகே, வா, ரெடியா? ஓகே. பூனை. பூனையோட சவுண்ட் எப்படி இருக்கும்? அடுத்து ரயில்.
1: குச்சு குச்சு குச்சு.
0: ஓகே. காகம்.
1: கா கா கா.
0: இப்ப பாருங்க, பிரஷர் குக்கர் பாத்திருக்கீங்களா? அதோட சவுண்ட் எப்படி இருக்கும்? ஓ, இப்பதான் ஒரு விசில் வந்திருக்கு பிரஷர் குக்கர்ல, இல்லையா? ஓகே. அடுத்து மிக்சி. மிக்சி சவுண்டை நான் இப்போ எப்படி சொல்ல அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ அடுத்து சிங்கம்.
1: தெரியலங்கா.
0: தெரியலைங்களா? சரி, ஓகே. இவ்வளோ அழகாக இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கீங்களே, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். சரி, உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கே, நீங்கள் பாடினா அழகாக இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் சொல்கிற பாடுங்க.
1: என்ன பாட்டு பாடுறதுங்கா?
0: உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டு பாடுங்க. சண்டே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்க ஷெட்யூல் என்னது சொல்லுங்க. காலையில எழுந்திருப்பீங்க?
1: கொஞ்ச நேரம் படிப்பேங்கா.
0: படிப்பீங்களா? கேட்டோன்னு எனக்கு ஷாக்கே ஆயிடுச்சுங்க. நாங்களாம் சண்டே படிக்கவே மாட்டோம். சண்டே வந்து என்ன பண்ணுவோம்னா, சும்மா ஜாலியாக விளையாடிட்டு ஹோம் ஒர்க்லாம் எழுதாமல் போய் திங்களும் திட்டுவாங்க டீச்சர்கிட்ட. நீங்கள் அப்படி இல்லையா? நல்ல பாப்பாவா நீங்கள்?
1: ஆமாங்கக்கா.
0: சரி, நீங்கள் நல்ல பாப்பாவாக இருக்கனால உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும்?
1: வெண்ணிலா விசாரணை.
0: சரி, இதோ பாட்டு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: சுட்டீஸ் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம குழந்தைங்க எல்லாம் குஞ்சி குஞ்சி அழகா நம்ம ஷோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த சுட்டி ரெடியா வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம். வணக்கம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாலக்காடு. அங்கிருந்து யாரு? பல்லவியா? பல்லவி எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? யூகேஜியா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசாவா? எத்தனை தோசா சாப்பிட்டீங்க? ரெண்டு. சட்னி? ஓ சரி சரி, ஓகே. அம்மா சுட்டு கொடுத்தாங்களா? சரி ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவா? எதனால உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான ஸ்கூல் லீவ் விடுறாங்க? ஏன் உங்களுக்கு சண்டே லீவ் விட்டுறாங்க? எதுக்கு ஹாலிடே? ஓ சரி சரி ஓகே. உங்களுக்கு ஒரு கேம் ஷோ ஓகேவா? உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்குமா? சரி, டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10 ஃப்ளவர் பேர் சொல்லுவீங்களா? ஓகேவா? நீங்கள் குட்டி பாப்பாவாக இருக்கனாலும் உங்களுக்கு குட்டி கேம் ஓகேவா? ஆ சொல்லலாம். 1 2 3.
2: லாட்டர்.
1: ஆ
2: சன்ஃப்ளவர்.
1: ம்
2: ரோஸ்.
1: ம்
2: ஜாஸ்மின்.
1: ம் நாலு. அஞ்சு. அடுத்து அடுத்து என்ன பூ? செவ்வந்தி பூ இருக்கு, சொல்லி கொடுங்க. நானே சொல்லித்தர சொல்லிருங்க. செம்பருத்தி. ரெண்டு செம்பருத்தியா? சரி ஓகே, ரெண்டு செம்பருத்தி. அதுக்கப்புறம் செம்மரம். சரி ஓகே, ஆறாச்சு. இன்னும் நாலு. சரி விடுங்க. உங்க வீட்டில் ஏதோ சவுண்டு கேட்குது இல்லை? மயில் கத்திக்கிட்டு இருக்கா? கூ அகவுது இல்லையா? உங்க வீட்டுக்கு மயில் வருமா? ஆ மயில் உங்க வீட்டுக்கு வருமா? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு பிடிக்கும்? பாட்டே மறந்து போச்சோ.

ஜில்லா படத்துல இருந்து பாட்டு வேணுமா? ஓகே, பாட்டு கொடுத்தலாம். அதாவது நமக்கு லாங்குவேஜ் தான் புரியல, ஆனால் சொல்ல வர விஷயத்த நான் ரொம்ப அழகாக சொல்லிடுவேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக மழலை மொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க பல்லவி. அவங்க கேட்ட பாட்டை இப்போ நம்ம கேட்டலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டு சுட்டிஸ் வந்து சூப்பராக பேசுவாங்க. கேம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். பத்து மணி 32 நிமிஷத்துல கேட்டு

0: இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டி ஸ்டை அடடா இது தாங்க நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லா சுட்டிஸும் வந்து சூப்பர் டூப்பராக கலந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த சுட்டி வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறீங்க? அங்கிருந்து யாரு பேசுறீங்க? சுபிக்ஷா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டெய்லி மிஸ் என்ன சொல்லி தராங்க ஸ்கூல்ல உங்களுக்கு?
1: ஸ்கூல்ல வந்து சொல்லி தராங்க, திருக்குறள் சொல்லி தராங்க.
0: அப்படியா? உங்களுக்கு எந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. அப்படியா? சரி, எங்களுக்காக இந்த திருக்குறள் சொல்றீங்களா? பாருங்க, இந்தாங்க உங்களுக்கு அப்பாக்கு ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து கைத்தட்டல். சரியா, குடும்பங்கள் கொண்டாடும் நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி குடும்பமா கலந்துக்கிற நிகழ்ச்சியா இருக்கு நம்ம நிகழ்ச்சி. சரி, உங்களுக்கு என்ன கேம் தெரியுமா? இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் சொல்லுவேன், ஓகேங்களா? வேர்ட்ஸ், ஓகேவா? அதை வந்து நீங்க மறக்காம அப்படியே திருப்பி சொல்லணும். சரியா, சொல்லிடலாமா? மாம்பழம், பால், பென்சில், யானை, பலூன்.
1: மாம்பழம்,
0: யானை. டாடி சொல்லி தந்தாரா? இப்ப பாருங்க, இப்ப சொல்ற. சரியா, குடை, கேக், ரயில், பட்டாம்பூச்சி, சூரியன்.
1: குடை,
0: பட்டாம்பூச்சிக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கு, என்னது? குடை நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னமா? குடை. ஆஹா, சூரியன் அப்படிங்கிற வேர்டை நீங்க விட்டுட்டீங்க. சரிங்களா, சரி, இருந்தாலும் சூப்பரா விளையாடிங்களா ரெண்டு பேரும். அதனால டேடிக்கு உங்களுக்கும் இந்தாங்க. சரி, ஓகே, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: மோனிகா.
0: மோனிகா பாட்டு வேணுமா? சரி, பாட்டு உங்களுக்காக தரோம், கேளுங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. 10:39 20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டி சாய்ஸ் கேட்டு இருக்கோம். அடுத்த சுட்டி வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மித்ரன் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர்ல எங்க இருக்கிறீங்க?
1: என்ன
0: சமைக்க போறாங்க வீட்டுல கேட்டீங்களா?
1: பிரியாணியா?
0: சரி, எனக்கு எடுத்து வச்சிடுறீங்களா? ஓகே. உங்களுக்கு என்ன கேம்னா, நான் வந்து சில கதாபாத்திரங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பேன், சரியா?
1: ஓகே.
0: அந்த மாதிரி நீங்க பேசணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா கேம?
1: ஓகே.
0: என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு டீச்சர், ஓகேவா? நீங்க கிளாஸ் ரூமுக்கு போறீங்க, எல்லாரும் கசகசன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்க வந்து அவங்களை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இப்போ நீங்க டீச்சர், நீங்க டீச்சர் மாதிரி பேசணும். சிங்கம், சரியா? எல்லா விலங்குகளையும் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்லுவீங்களா? சிங்கம்னா கெத்தா இருக்குல்ல, கெத்தா சொல்லணும்ல. எப்படி சொல்லுவீங்க? இது வந்து கொஞ்சம் அமைதியான சிங்கமா இருக்கு, டெரரான சிங்கமா இருந்தா எப்படி சொல்லுவாங்க? டெரரான சிங்கமோ அமைதியான சிங்கமோ சொல்லிட்டேன்ல, வேற கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இன்னும் அடுத்த ஒன்று கொடுத்துடலாமா உங்களுக்கு?
1: ஓகே.
0: ஒரு பாட்டி வந்து அவங்க பேரனுக்கு அறிவுரை சொல்றாங்கன்னு
1: வச்சுக்கோங்க.
0: அந்த மாதிரி நீங்க ஒரு பாட்டி மாதிரி பேசி காட்டணும்.
1: ஓகே.
0: எல்லாரும்
1: அங்க போகாதீங்க, அங்க பெரிய கரப்பாம்பூச்சி இருக்கு.
0: பெரிய கரப்பாம்பூச்சி இருக்கா? உங்க பாட்டி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களா, கதையில சொல்லுவாங்களா? அதே மாதிரி அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, அது பண்ண கூடாது, இது பண்ண கூடாதுலாம் சொல்லுவாங்களா?
1: சொல்லுவாங்க.
0: அப்படி உங்க பாட்டி சொன்னதுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதெல்லாம் எங்களுக்கு அப்படியா? சரி, ஓகே. அடுத்ததான் இப்போ ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு கிளி, சரிங்களா? வீட்டுல இருக்க எல்லாத்தையும் காலையில எழுப்பி விடணும். அப்ப கிளி மாதிரி நீங்க இப்ப பேசணும். ஓ, சூப்பர். கிளி வாய்ஸ்க்காகவே உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும்?
1: சூப்பர் கிளி, கூகிள் கூகிள்.
0: ஓகே.

நேர்களே, இன்று காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 10:54:35 ஆகாஷவாணி மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கும் செய்தி இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்

கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோக கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்தி போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின்

நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகி இருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா
ஒரு அரிய வகை பறவை.

இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா

பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு,

யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ

0: அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும், இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
4: வசந்த இல்லம்.
5: ஹாய், ஹலோ, வணக்கம்.

0: வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: வாங்க வாங்க அக்கா, எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது ஒரு லைப்ரரியை பத்தி பேசுறதுக்கு, கரெக்டா?
2: என்னது என்ன உடனே பேச்சாளியாவே ஆக்கிட்ட? நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசுறதுக்கெல்லாம் வரல, அப்புறம் சும்மா தான் வந்தேன்.
0: நீங்க சும்மா எல்லாம் வரமாட்டீங்க, எனக்கு தெரியும், ஏதோ கதையோட தான் வந்திருக்கீங்க.
2: சரி அப்படியே வச்சுக்கோ. அது என்ன லைப்ரரி?
0: கையில இவ்வளவு புக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் என்ன படி படின்னு சொல்ல போறீங்க, அதனால லைப்ரரி பத்தி தான் பேச போறீங்கன்னு நான்
2: கண்டிப்பா அறிவு கொழுந்து. ஆனா நான் லைப்ரரியை பத்தி பேச போறது இல்ல.
0: அப்புறம்
2: அந்த ஸ்மிருதி வித்யாலயான்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, ஐடியா?
0: ஏதோ ஸ்கூல் பத்தி சொல்ல போறீங்களா?
2: அதான் இல்ல, ஸ்மிருதி வித்யாலயங்கிறது சுடுகாடு.
0: என்ன சுடுகாட்டுக்கு ஸ்மிருதி வித்யாலயான்னு ஒரு பேரா? எந்த ஊர்ல இது?
2: நான் சொல்றேன் கேளு, உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் அதை சொல்லணும்னு நினைச்சேன்.
0: ஆமா, உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
2: ஆமா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல மயானத்துக்கு தான் அவ்வளவு அழகா சிங்காரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பர்மனண்டா ரெஸ்ட் எடுக்கிற இடம் அதுதானே, அது நல்லா இருக்கணும்ல, அப்படி யோசிச்சு அதை சரி பண்ணிருக்காங்க அவங்க.
0: சமரசம் உலாவும் இடம்
2: அதேதான். ஆஹா, இன்னொன்னு நீ சொன்ன பத்தியா லைப்ரரி, நான் அந்த போட்டோ காட்டுறேன் பாரு எப்படி இருக்கு பாரு.
0: இது என்ன லைப்ரரியா? என்னக்கா ஏதோ ஒரு பெரிய பேலஸ் அரண்மனையை காமிச்சு லைப்ரரிங்கிறீங்க.
2: அததான் அவங்க சொல்றாங்க, கிராமத்துல இருக்கிற லைப்ரரி எதுக்கு துணூண்டு இருக்கணும், ஏன் பேலஸ் மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு, கட்டுறா மாளிகை மாதிரி அப்படின்னு கட்டி வச்சிருக்காங்க.
0: ஒரு லைப்ரரியே ஒரு மாளிகை மாதிரி இருக்குன்னா அப்ப அந்த கிராமமே எப்படி இருக்கும்?
2: கிராமமே மாளிகைகள் உள்ள கிராமம் தான், அதான் பணக்கார கிராமமா இப்ப இருக்கான்.
0: அப்படிப்பட்ட ஒரு கிராமமா? என்ன பேர் அது?
2: அது பேரு ஹிவ்ரே பசார். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. அந்த ஊரே பெரிய பெரிய வீடுகள், பஞ்சாயத்து தலைவர் அவர் பேரு போப்பட் ராவ். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிராமம் முன்னாடி இருந்தது வேற மாதிரி, ஆனா இப்ப இந்தியால பணக்கார கிராமத்துல இதுவும் ஒண்ணு. இங்க பாருங்க, சுத்தி பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய பங்களா பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. நீங்க வந்து கிராமத்துக்கே உண்டான ஒரு குடிசையோ சின்ன வீடையோ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன அது பாருங்க, கிராமத்து பஞ்சாயத்து ஆபீஸ் பாத்தீங்களா, அது பார்த்தா ஹைடெக்கா கார்பரேட் ஆபீஸ் மாதிரி இருக்கு. ஆமா, அப்ப அந்த பக்கம் இருக்கு பாரு, இந்த அந்த போட்டோல பாரு, இன்னொன்னு இருக்கு பாரு, ஸ்கூல். அது ஸ்கூல் பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு.
0: ஐயோ, பெரிய சிட்டில கூட இந்த மாதிரி ஸ்கூல் இருக்காது.
2: ஆமா, ஆனா அவங்களுக்குள்ள என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏழு கட்டளைகள், ஏழு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. என்ன தெரியுமா? ட்ரக்ஸ் கிடையாது, சிகரெட், ஆல்கஹால், அதான் மது எதுவுமே கிடையாது. அப்புறம் மரங்களை கட் பண்ண கூடாது, வாட்டர் வேஸ்ட் பண்ண கூடாது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு அதுக்கு. அப்புறம் நிச்சயம் ஃபேமிலி பிளானிங் உண்டு, குடும்ப கட்டுப்பாடு உண்டு. அப்புறம் எல்லாரும் வாலண்டரியா அந்த ஊருக்காக சேவை செய்யணும். அப்புறம் வந்து திறந்த வெளியில மலம் கழிக்க கூடாது, அப்புறம் நிச்சயமா படிக்கணும். இதெல்லாம் ஏழு கட்டளைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தவிர பிளாஸ்டிக்ஸ் இல்ல, குப்பை இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. வெளியில எங்கேயும் குப்பை இல்ல, குப்பைய வந்து குப்பை தொட்டிக்குள்ள இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்ததா இந்த கிராமம், ஒரு வீட்டுக்கு ஒரு மல்யுத்த வீரர் இருந்தாராம், செழிப்பா இருந்த காலம். அப்புறம் என்னாச்சுன்னா, 72 கிராமங்கள் சுத்தி சுத்தி இருக்குது, எல்லாத்துலயும் கடுமையான வறட்சியா. அப்புறம் என்ன பண்றாங்க, முதல் தடவை அந்த ஊர் கிராம மக்கள் வந்து பழைக்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஊர்ல பாலுக்கு பதிலா மது ஆறா ஓடிச்சான்.
0: ஓ சரி,
2: அப்ப ரொம்ப மோசமா இருந்தது, குடிப்பழக்கம் எல்லார்கிட்டயும் இருந்ததுதான். அதனால எப்ப பாரு எல்லாருக்கும் ஒரே சண்டை சச்சரவு தான். அப்பதான் எங்க பயணம் ஆரம்பிச்சது அப்படின்னு அந்த சர்பஞ்ச் சொல்றாரு. எங்க கிராமத்து பெரியவங்க எல்லாம் படிக்கல, ஆனா வாழ்க்கைய படிச்சவங்க, அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதை எப்படி சரி செய்யலாம்னு நாங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டோம். பல நேரம் உட்காந்து பேசணும், அவங்க எல்லாம் வேல்யூஸ் அறிஞ்சவங்க இல்லையா. சோ இந்த மாதிரி மோசமா போன கிராமத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில வந்ததுதான் இந்த சக்சஸ், வெற்றி பயணம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்களா, 10 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறாங்களாம். அப்படியே அது சொர்க்க பூமி மாதிரி ஆயிடுதான், ஒரே பச்சை பசேல். அதுல இருக்கிற காய், கனி, கிழங்கு எல்லாம் அவங்களே எடுத்துக்கிற மாதிரி தொடர்ந்து விவசாயம், எல்லாரும் செல்ஃப் சஸ்டெயின்ட், தற்சார்பு வாழ்க்கை வாழறது. அது செய்ய ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துதான், தன்கையே தனக்கு உதவி. அதான் வெளியில வேலைக்கு போகாம இங்கேயே வேலையை தேட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் அவ்வளவு சூப்பரா கட்டியிருக்காங்க. இதை தவிர வெளியில இருந்து வரவங்களுக்கும் அட்மிஷன் இருக்கு. ஸ்கூல் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு ஸ்கூல், டிஜிட்டல் போர்டுல இருந்து ஸ்மார்ட் போர்டோட நெட் கனெக்ஷனோட உங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்கு குழந்தைங்களுக்கு. நூலகம் வந்து நம்ம அறிவை வந்து வளர்க்குற விஷயம் இல்லையா, ஸோ அதுவும் ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு.
0: என்ன?
2: ஏழு கட்டளை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 8வது கட்டளை, அதுதான் எல்லாத்துக்கும் தலையாய கட்டளை. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் HIV டெஸ்ட் பண்ணிக்கணுமா, டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ்னு வந்தாதான் திருமணமே நடக்கும்.
0: ஓஹோ, பரவாயில்லையே.
2: த பாப்பட் ராவ் பவர், அவர் சொல்றாரு, சேஞ்ச் வந்து ஒரு மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து வரணும், நம்மளை பார்த்துதான் மத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி

0: யாருக்கு இருக்கோ அவங்க அதை அரவணைச்சு எடுத்துட்டு போகணும், அப்பதான் அந்த கிராமம் ஒத்துமையா மேன்மை அடையும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒழுக்கத்துக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, டிசிப்ளினுக்கு, அங்கே இங்கே டைவெர்ட் ஆகக்கூடாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் கோயில் கட்டுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் குடிபோதையில சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் மீட்டு வர்றதுக்காக இவங்க எல்லாரும் கோயில் கட்டி கொஞ்சம் அந்த டைவெர்ட் பண்ணி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்த கொண்டு வராங்க. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இஸ்லாமிய குடும்பமா. அவர் சொல்றாரு இவங்க எல்லாரும் நிதி திரட்டி எங்களுக்கு ஒரு மஸ்ஜித் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அந்த ஒரு குடும்பத்துக்கு. சோ அந்த மாதிரி அந்த ஊர் வந்து ஒரு முன்மாதிரி கிராமமா இருக்கு. அவ்வளவு இணக்கமா இல்ல, ஒத்துமையா நம்ம கிராமம், மத்தவங்களை எதுக்கு எதிர்பார்க்கணும், நம்மளே எல்லாம் செய்வோம்னு செய்யறாங்க. குழந்தைங்க அவ்வளோ சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. ஊருக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் சஸ்டைனபிள் திங்ஸை பற்றி அவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்காங்க குழந்தைங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் இந்த கிராமத்தை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம், இங்கே இல்லாத விஷயம் என்ன அங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்காக எல்லோரும் வாழறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கிராமத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 91 கோடீஸ்வரர்கள் வாழறாங்க அப்படிங்கிறாரு. பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்ல வரல, அவர் உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காங்க, எல்லாருமே வந்து வசதியாக இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு பிரச்சனையே எங்க இருந்ததுன்னா தண்ணி தான் பெரிய பிரச்சனை. வானம் பார்த்த பூமி தான், அது தண்ணி எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அது வந்து ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருக்காங்க, அதுல வந்து வருஷத்துக்கான தண்ணி வந்து மழை அளவு, நம்ம வந்து சேகரிச்ச அளவு, மைக்ரோ வாட்டர் ஷெட் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சேமிப்பு நிலையமா, தண்ணிய சேமிக்கிறதுக்கான வழிய வந்து அவங்க பாக்குறாங்க. இவ்வளவு மழை பெஞ்சது, இவ்வளோ இடங்கள்ல சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர் எல்லாம் போக 25 மில்லியன் லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேவ் பண்ணிருக்கோம்னு எழுதியிருக்காங்க. ஏரி இல்ல, நதி இல்ல, உள்ள எதுவும் இல்லதான், மழை பெஞ்சாதான் நமக்கு தண்ணி. அப்படிங்கும் போது அந்த தண்ணியை சிக்கனமா இந்த ஸ்பிரிங்கிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சுத்துமே, அப்புறம் வந்து ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம், இந்த முறைய வந்து யூஸ் பண்றாங்க. முக்கியமா என்ன தெரியுமா பண்றாங்க, 2 பயிரை வந்து நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்ன சொல்லு,
1: என்ன?
0: ஒன்னு கரும்பு,
1: ஓ சரி,
0: இன்னொன்னு வாழை, ரெண்டுமே வேணாம்னு நிறுத்திடுறாங்க.
1: ஏன்னா நிறைய நீர் தேவை.
0: அதேதான் பார், அப்படியே கரெக்டா சொல்லிட்ட பாரு. அதனால அந்த 2 பயிரும் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு மத்த மாற்று பயிரை வந்து விவசாயம் பண்றாங்களாம். எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு, அத்தனை பேருக்கும், குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் தண்ணியை வீணாக்க கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க மனசுக்குள்ள இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியால இருக்கிற கிராமங்களே எங்க ஊரு தான் பணக்கார கிராமம், அந்த மாதிரி ரொம்ப தைரியமா சொல்றாரு அவரு.
1: ஆமாக்கா, நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது.
0: வேண்டாம், எனக்கு தெரியும் நீ ஹிபுரே பாசாருக்கு வாங்க போவோம்னு. நம்மளால அதெல்லாம் முடியாது. நமக்கு பக்கத்துல இருக்கிற பஜார், நாம் போகும் பஜார் என்ன தெரியுமா?
1: என்ன?
0: பிக் பஜார் ஸ்ட்ரீட் தான்.
1: ஆமா, பெரிய கடை வீதி.
0: வா, அதுக்கே போவோம்.
1: ஆமா, வேற என்ன செய்யறது, நம்மளால என்ன முடியுமோ அதானே செய்ய முடியும். வாங்க, நம்ம பிக் பஜார் ஸ்ட்ரீட்டுக்கு ஷாப்பிங் போலாம்.
0: சரி, அத பண்ணுவோம், வா.
1: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன 2 பாட்டு கேட்க போறோம்? அது என்ன 2 சூப்பர் பாட்டு நீங்க சொல்லலையே. நம்ம போடுற பாட்டு எல்லாமே சூப்பர் பாட்டு தான். ஆக்சுவலா நம்ம ஒன்னு யோசிக்கணும், இந்த பாட்டு ஓகே, சுமாரா இருந்தது, ஓகேவா இருந்தது, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் தான். நமக்கு ஒன்னே ஒன்னு, ரொம்ப பிடிக்கும், குறைவா பிடிக்கும், அப்படிதான் நமக்கு. அதனால யாரையும் நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்டே அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன், மெசேஜில் கூட உங்களுக்கு அவ்வளவா அது பிடிக்கலன்னா இந்த மனசுல வச்சுக்கோங்க, பிடிச்சா நீங்க தாராளமா மெசேஜில் போடலாம். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஒரு மெனக்கெட்டு தானே பண்ணியிருப்பாங்க, ஹிட் ஆகணும் தானே பண்ணியிருப்பாங்க. என்ன நமக்கு ரீச் ஆகல அவ்வளவுதான், அதனால அந்த பாட்டை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரே மியூசிக் டைரக்டர் வார வாரம் கேட்க முடியாது இல்லையா, அதனாலதான் வெரைட்டியா உங்களுக்கு இந்த வாரம் ஒத்துறது, இந்த வாரம் ஒத்துறதுன்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன். நம்ம அன்னோன் மியூசிக் டைரக்டர்ஸ், இன்னும் சொல்ல போனா அன்சங் மியூசிக் டைரக்டர்ஸ், அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் சொல்லலாம். அவங்கள பத்தி நம்ம அதிகம் பேசவே இல்லை. நம்ம இப்ப பேசலாம், எப்ப பேச போறோம், அதுக்காக தான் நம்ம தேடி தேடி புதையல் மாதிரி எடுக்கிறோம். சரி, இந்த பாட்டு யாரோட பாட்டு? இளையராஜா சாருக்கு கொஞ்சமும் நான் சளைச்சவன் இல்லை, அப்பப்பா வந்து ஒரு ஹிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அது யாரு? கங்கை அமரன் சார். அவர் இசையமைச்ச படம் ஒண்ணு, அதுல இருந்துதான் 2 பாட்டு கேட்க போறோம். இளமை அப்படின்னு ஒரு படம். அது என்ன இளமை? ஏகப்பட்ட இளமை இருக்கே, நீ இளமைன்னு போட்டுதான் பாருங்களேன். இனிக்கும் இளமை, இளமை ஊஞ்சல் அடுகிறது, இளமை கோலம், இளமை காலங்கள், அடேங்கப்பா ஏகப்பட்ட இளமை வரும் இந்த இளமையை தவிர. ஆனா

தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல ரிலீஸான இந்த இளமை ஓரளவுக்கு ஓடின படம் தான். ஓடவே இல்லைன்னா சொல்ல முடியாது. காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். முக்கியமா இந்த படம் எதுக்கு பேசப்பட்டது தெரியுமா? ஆனந்த் பாபுவோட டான்ஸ். அப்போ வந்து ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, தினம் தினமுக்கு அப்புறம் அவருடைய மார்க்கெட் ஏறி போயிருந்த சமயம் அவர் வந்து அவருக்கு ஒரு டான்ஸ் வைப்பாங்களே, இதுலயும் அதே மாதிரி டிஸ்கோ ஃப்ளோர் உண்டு, ஒரு பாட்டும் உண்டு. ஃபர்ஸ்ட் கேட்க போற பாட்டு ரோஜா தேகமே. இந்த பாட்டு நீங்க எல்லாருமே நம்ம ஆல் இண்டியா ரேடியோல கேட்ட பாட்டு தான், அப்ப கேட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம். இப்ப திருப்பி தூசி தட்டி எடுத்து அதை திருப்பியும் கேட்க போறோம். எஸ்பிபி சாரும் எஸ் ஜானகியமா பண்ணது. இது ஒரு நல்ல மெலடி தான். அவருக்கு இந்த டியூன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த புன்னகவராளி ஸ்டைல்ல இருக்கும், அதனால தான் இந்த பாட்டுக்கு அந்த மாதிரி போட்டிருப்பாரு. இளஞ்சோடிகள்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதுல இருந்து கூட நம்ம பாட்டு கேட்டோமே, தோகை புல்லாங்குழல். அதே மாதிரி ஸ்டைல்ல ஸ்விம்மிங் பூல் எடுத்திருப்பாங்க. ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோயின், நாலு பேர், ஸ்விம்மிங் பூல் சாங், அப்புறம் அருவி, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனந்த் பாபு, ஜீவிதா, அப்புறம் அனிதா, அப்புறம் அர்ஜுன். அர்ஜுனோட ஆரம்ப கால படம், அவர் பார்த்தா அடையாளமே நமக்கு தெரியாது. சோ அந்த பாட்டு தான் கேட்க போறோம். என்ன பாட்டு? ரோஜா தேகமே. கேட்போமா?

இது குவிஸ் டைம். உங்களுடைய இசை அறிவை சோதிக்கிற நிகழ்ச்சி. அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் நீங்க நினைக்க கூடாது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரண கேள்வி பதில் நிகழ்ச்சி, அவ்வளவே. என்ன பாட்டு சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான். சரி, போன வாரம் என்ன கேட்டிருந்தேன், ஒரு பாட்டுல இருந்து ஒரு பிட் சாங்க போட்டு, ஒரு பாட்டுக்குள்ள பாட்டு அப்படின்னா எப்படி? ஆமா, இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த பீட்டு, அதான் போட்டேன். அது என்ன பீட்டு?

0: ஆமா, இது யார் பாடியிருப்பாயா, தி கிரேட் எஸ்பிபி சார். இப்படி மிமிக்ரி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. அதாவது ஃபீல்டுக்கு வந்தே ஒரு 6-7 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பாருங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு, இந்த பீட்டு ஒரிஜினலா எந்த பாட்டை சேர்ந்தது அவ்வளவுதான் கேள்வி. அந்த பாட்டுக்கு நான் அவ்வளவு க்ளூ கொடுத்துருந்தேனே, 10-12 பாட்டு இருக்கும், ஓடு ஓடுனு ஓடின படம், எல்லா லாங்குவேஜ்ல இருந்தது. அது இன்னி வரைக்கும் அதே கதையை நம்ம உட்டாலக்கடி பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம், ரீமேக் பண்ணிட்டே இருக்கோம்னு சொன்னேனே, அதேதான். படம் பேரு தேவதாஸ். அதுல வந்த ஒரு சோக பாட்டு நமக்கு சொல்லிட்டேன், அதுதான் க்ளூவா கொடுத்தேன், உலகே மாயம் வாழ்வே மாயம். அதுல வந்த இந்த பாட்டு
1: கன்னிமொழியால் வாவென்றடையாள், கன்னிமொழியால் வாவென்றடையாள், இருவிழியால் பேசுவாள், விரைவாக போவோம் நாம், தோஷம் சந்தவாதி போவோம், செல்லோ செல்லோ.
0: அதே பாட்டுதான், அதுதான் விடை. அடாடா, இந்த பாட்டு கேட்ட உடனே டக்கு டக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க. பழைய பாடல்கள் ரசிக்கிறவங்க எல்லாருமே இதை கண்டுபிடிச்சிருவாங்க, இப்போ ஆச்சரியமே கிடையாது. வரிகளை போட்டு தேடினா கூகுளாரே கொடுத்துருவாரு. ஆனா இதுலயும் சில பேர் வரிகளை நல்லா நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கேட்டேன், நான் இதே கேள்வியை கேட்டேன், யாருமே கண்டுபிடிக்கல எனக்கு இந்த பாட்டு எதுல இருந்து எடுக்கப்படுது, நீ இதெல்லாம் கேட்காத, ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, இதெல்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப வந்து ரொம்ப ஈஸியா போச்சு இல்லையா. பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிக்கிறது தானே பாட்டெல்லாம் இல்லையா. சரி, இது வந்து 79 நிறமாறாத பூக்கள்ல வந்த பாட்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல எத்தனை ஒரு வித்தியாசத்தை பண்ணியிருப்பார் பாருங்களேன். இந்த மாதிரி ஆண்டி பண்டாரம் பாடுகிறாருன்னு ஒரு இதை வச்சு அதுல எங்கேந்து குழந்தை அந்த பாட்டை சேர்த்திருப்பார் பாருங்க. அப்ப அந்த பாட்டை ராஜா சார் கேட்டிருக்காரு, அவ்வளவு ரசிச்சிருக்காரு. அந்த காலத்துல அது அவ்வளவு ஹிட்டா தான் இருந்திருக்கு. அப்புறம் கண்டசாலா, அப்புறம் சிஆர் சுப்பிரமணியன், அவர் தானே மியூசிக் அந்த பாட்டுக்கு, எல்லார் பேர்லயும் உள்ள அபிமானம். அதனாலதான் அந்த லைன் காலத்துக்கும் நிக்கக்கூடிய பாடல்கள் என்னன்னு எடுக்க முடியும், எடுத்து இதுல வச்சிருக்காரு பாருங்க, எழிலார் சிற்பமாக. சரி, அதுல பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு குதிரை ஒண்ணு கணக்கும் பாருங்க, அங்க கொண்டு வச்சிருக்காரு. அத பின்னாடி எல்லாம் காட்னை ஜோல் எல்லாம் வரும் பாட்டு, வெஸ்டர்ன் மியூசிக். நான் குதிரை உங்களுக்கு போட்டேன்னு நினைக்கிறேன், அதுல வரும், நான் இப்ப உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். அதுலயும் அந்த குதிரை கணக்கிறது வரும். இதுல வந்து 90s தான், ஆனா நம்ம ராஜா சார் பாருங்க எப்பவோ பண்ணிட்டாரு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கு நான் அந்த பாடலோட சேர்ந்த ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன், உங்க எல்லாருக்கும் தெரியுமா, இந்த பாடல் ஆல் இண்டியா ரேடியோல ஒதுக்கி வைக்கப்பட்ட பாடல், அதாவது நாட் அப்ரூவ்ட், போடக்கூடாது அப்படின்னு இருந்தது. வந்த காலத்துல இருந்தே இது போட்டது இல்ல. நான் வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் சென்னை ஆல் இண்டியா ரேடியோல ஜாயின் பண்ண உடனே நாங்கெல்லாம் அப்ப டிஸ்க்ல தான் எடுத்து பாட்டு போடுவோம். அப்ப இது கிடையாது, சிடிஸ் கிடையாது இல்லையா, ரொம்ப ஏர்லி பீரியட், அந்த எல்பி இபி. அப்ப ஒரு நாள் அதில் போட்டு அடி அடி குத்து எல்லாம் வாங்கியிருந்தது, அன்அப்ரூவ்ட் அப்படின்னு போட்டிருந்தது. என்னடா இதுக்கு நாட் அப்ரூவ்ட் அன்அப்ரூவ்ட்னு சொல்லுவாங்க, இதுக்கு எதுக்கு இப்படி நாட் அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு நம்ம சீனியர்ஸ்ட போய் கேட்டேன், ஏமா இந்த பாட்டை போட்டுறாத, அப்பெல்லாம் வந்து டிஸ்க் இருக்கும், அதில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க, மேனுவலாக எழுதியிருப்பாங்க. பின்னால என்ன ஆச்சுன்னா பாட்டையே நம்ம சிஸ்டம்ல அப்லோட் பண்ண மாட்டோம், அதுதான். அப்ப சொன்னாங்க அதுல நடிகை அவ ஒரு கழுதைன்னு வருது, ஏதோ ஒரு நடிகை தானே, ஏன் இப்படின்னு, அதுக்கு அதுதான் ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்படி இருந்தா ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது, என்னடா அது இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. வந்த புதுசு நம்ம அதெல்லாம் கேட்க முடியாதுல. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் ஆச்சு. அப்ப டெப்டி டைரக்டர் ஜெனரல் ஒருத்தர் இருந்தாரு, பி ஆர் குமார்னு, ரொம்ப பவர்ஃபுல்லான டைரக்டர் அவர். அவர்கிட்ட வந்து ஒரு தடவை எடுத்துட்டு போனேன், கொஞ்சம் பயந்துட்டே தான் எடுத்துட்டு போனேன். சார் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்னு, சொல்லுங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்து நாட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹிட்டான சாங்கா அப்படின்னு கேட்டார். அவருக்கு அவ்வளோ தெரியல. ஆமா சார், இந்த எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ரீசனை சொன்னேன்னா அதுல ஒரு வார்த்தை நடிகை ஒரு கழுதை அப்படின்னு வருது அப்படின்னு, ஏதோ ஒரு நடிகை ஏதோ ஒரு கழுதை தானே, என்ன குறிப்பிட்டு யாரையும் சொல்லலையே, கொடுங்க இப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ்னு போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வந்து ஏர்ல வர ஆரம்பிச்சது. சோ நான் கலரை தூக்கி விட்டுப்பேன், ஏன்னா நான் தானே அவர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கினேன் அப்படின்னு எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கு.

அப்பேற்பட்ட பாட்டு, அவ்வளோ சந்தோஷம் தர பாட்டு. அந்த ஐயோ அப்படின்லாம் எப்படி பாடியிருப்பார் எஸ்பிபி சார், ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி பாடியிருப்பார். அண்ட் மியூசிக் காட் தெய்வமே அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அப்படி பண்ணியிருப்பாரு. சரி, இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன கதை இருந்தது. ஒவ்வொரு தரையும் போடும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவை தரக்கூடியது. அப்பாடி நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி, ஏன்னா அப்போ நான் அப்ரூவல் வாங்கலைன்னா எப்பவுமே வாங்கியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து, ஒரு தடவை வந்து நாட் அப்ரூவ்டு போட்டாங்கன்னா அது அவங்களா நினைச்சாதான் அதை சரி பண்ணி கொடுக்க முடியும், அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி ரொம்ப டஃப் டைம். அதை கூட வந்து கங்கையமரன் ஒரு ஷோல பேசியிருந்தார், ஆல் இண்டியா ரேடியோல எதுக்கு நாட் அப்ரூவ்டு கொடுக்குறாங்கன்னே தெரியாத காலகட்டம் அதெல்லாம், ரொம்ப டஃப்பா இருந்த டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பேர்பட்ட பாட்டை மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு எனக்கு அப்ப எப்பவுமே தோணும். சரி, சந்தோஷமா இப்ப கேட்கறோம் இல்லையா. சரி, இந்த குவிஸ கேட்ட உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் மெசேஜ் அனுப்பிட்டீங்க. முதன் முதல்ல யார் அனுப்பினார், பாபு மாதவன், 12:27 இதுதான் அப்படின்னு போட்டார். உடனே அவர் கூடவே சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, தேவனூர் ஜோதி லட்சுமி, கும்பகோணம் மனோகர், இவங்க எல்லாம் 12:27 போட்டாங்க. இந்தாங்க உங்களுக்கு பலத்த கைத்தட்டல், புடிச்சுக்கோங்க. அவரை தொடர்ந்து ஆழியார் சுப்பிரமணியம், அவரு ஒரு 3 சொல்லிட்டாரு, 12:31 சொல்லிட்டாரு. அவருக்கு அப்புறம் அப்துல் கஃபூர், ரெங்கா கணேஷ் அவினாசிலேருந்து, அதுக்கு சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், சையத் ரசூல் கூட வேற ஏதோ ஒரு பாட்டு கேட்டு இதுவான்னு கேட்டிருந்தீங்க, அப்புறம் கரெக்டா அனுப்பிட்டீங்க. சிறுமுகை சோமு கலைவாணி, பிரபுதேவி ஸ்ரீ சாய் அவினாசிலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து, திருப்பூர் வெளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் ஹரீஷ், சண்முக ஆனந்தம் கஞ்சம்பட்டி, ஆலங்கொம்பு விஜயகுமார் உமா மகேஸ்வரி, சண்முக சுந்தரம் ரமண முதலிபுதூர், குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், அவினாசி எஸ் மேட்டுப்பாளையம் மணிகண்டன், அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், வடவள்ளி கிரிஜா, கவிதா இளங்கோவன், சுதாகர் ஆதித்தன், ரெண்டு பேருமே நான் போட்டு நானே வந்து முதன் முதலாக பாட்டுன்னு சொல்லிட்டேன், அதே நீங்க விடையா இதுக்கு அனுப்பியிருந்தீங்க. அது இல்லையே, இதுல இருந்து எடுக்கப்பட்ட பாட்டு தானே கேட்டிருந்தேன், அதுக்கு 2 நடுவுல வந்தது தானே, அதுதான் குவெஸ்டின். நீங்க என்ன பண்ணணும், குவெஸ்டின்னா சரியே கேட்டுக்கணும், நான் சொல்றது கேக்குறீங்களா இல்லையா அப்படிதான் எனக்கு கேட்க தோணுது. அப்புறம் செந்தில்குமார் ரமண முதலிபுதூர்லேருந்து, கோணமலை ஆனந்தன், தர்மராஜ் கனியூர்லேருந்து, பொள்ளாச்சி முருகேசன், ஏதோ 2 பாட்டு கொடுத்துருக்க, பருவமே ஒரே ஜீவன், இது ஏன் இதுக்கு சம்பந்தமே இல்லையே, இது வேற எதுக்காவதா வந்து விடையாது தெரியல. கிருஷ்ணவேணி காவேலிப்பாளையம், அம்பிகா காவேலிப்பாளையம், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, விஜயகுமார் வரதராஜபுரம், சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி, சின்னவதம்பச்சேரி, குன்னத்தூர் கருமஞ்சிரை, ரேவதி பாலகிருஷ்ணன், பூபதி ராஜேந்திரன் குடும்பத்தார், அப்புறம் ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, கனியாம்பூண்டி கனகரத்னம், உமா கணேஷ் திருமுகையிலேருந்து, சுரம்பட்டி வலசு பா இளங்கோ, சாந்தி இளங்கோ குடும்பத்தினர், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், கே என் பாளையம் பேச்சுமுத்து மனவி சந்திரசேகர், சே நடராஜ் சாந்தி, புன்னை கவுண்டனூர், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து, மதுக்கரை பெரியசாமி, எம் இந்திராணி சரவணம்பட்டி, வி விஸ்வநாதன் டாடா பேட், ஆர் எஸ் புரம் ஹரிஹரன், அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, சந்திரா கரெக்டா அனுப்பியிருக்காங்க, அப்புறம் கவிதா கரெக்டா அனுப்பியிருக்காங்க. ஓகே, இப்ப எல்லார் பேரும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அப்படின்னு கொஞ்சம் நினைச்சேன், ஆனா எல்லாரும் எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டா ஆன்சர் சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க புடிங்க பலத்த கைத்தட்டல். சரி, இந்த வார குவிஸ் என்ன, இப்ப வரப்போற இந்த பாட்டை கேளுங்க.

இது என்ன பாட்டு? பாப்பா லவ்ஸ் மாமா. அது ஒரு இங்கிலீஷ் பாட்டு இல்லையா, 60களில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த பாட்டை கேட்டு இன்ஸ்பயராலாம் இல்லை, அதை அப்படியே தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. யாரு யாருன்னு நீங்கள் தான் சொல்லணும், நான் இசையமைப்பாளர் பேர் கேட்கல. அந்த பாட்டு என்ன, படம் என்ன, அவ்வளோதான். அந்த பாட்டு என்ன நீங்கள் சொன்னால் கூட போகிறோம், அப்படியே அதே தான். ஐயோ இதுக்கு வந்து க்ளூவே வேண்டாம், உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது நான் 60கள் அப்படின்னு சொன்னேன்ல வெஸ்டர்ன் மியூசிக்கு, அதே மாதிரி இதுவும் 60s தான். ஸோ ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு. பொதுவாக இவர் வந்து ஹிந்தி பாட்டை தான் தமிழுக்கு எடுத்துகிட்டு வருவார், ஏன்னா அதெல்லாம் டைரக்டர்ஸ் கேட்டுட்டதுக்கு இணங்க தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப டேலண்டட் மியூசிக் டைரக்டர் தான் அவரும். பாருங்க இந்த பாட்டை அவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு போல இருக்கு, இல்லை டைரக்டர் கேட்டாரா என்னன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா ஹாலிவுட்லேருந்து தமிழுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு, அதுவும் ஹிட் ஆச்சு. ஆனா அந்த பாட்டை எழுதினவர் யார் தெரியுமா? ஆச்சரியம், இந்த மாதிரி பாட்டை கூட அவர் எழுதியிருக்காரு பாருங்களேன், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு. ஓ எவ்வளோ க்ளூ கொடுத்தாச்சு, ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஏன் இந்த பாட்டு அப்படின்னு, பொதுவாக நான் 76க்கு அப்புறம் தான் பாட்டே கொடுப்பேன், என்னவோ தோணி.

ஏதாச்சும் இந்த பாட்டு கொடுக்கணும்னு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹாலிவுட் டு காலிவுட்ல இந்த பாட்டு. அதுக்காக கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க மெசேஜ் எல்லாம் அனுப்பி தள்ளுங்க அப்படியே. என்றும் கேட்டது இன்றும் இனிக்குதுல செகண்ட் சாங் என்ன? 1985 ரிலீஸ் ஆன இந்த இளமை பாருங்களேன், கங்கை அமரன் சார் அவரும் என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு பாருங்களேன். ஆனா ராஜா சார் சாயல் இல்லாம இருக்காது அவர்கிட்ட, இருக்கும் என்ன தம்பி இல்லையா, அவரும் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருப்பாரு. இந்த படத்தை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேன், இது யார் படம் தெரியுமா? டைரக்டர் ராமநாராயணனோட படம். ஆனா நோ, நீங்க நினைக்கிற தப்பு, அனிமல்ஸ் எல்லாம் இல்ல இதுல, அனிமல்ஸ் இல்லாத ராமநாராயணன் படம். அதே கொஞ்சம் ஆச்சரியம் தான் இருக்கலாம். அந்த மாதிரி அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. பின்னாலதான் அவர் இந்த மாதிரி மனுஷங்களை விட்டு விலங்குகளை வச்சு எடுக்க ஆரம்பிச்சார். சரி, அடுத்த பாட்டு என்ன? ஆனந்த் பாபு இருந்தார்னா அவருக்கு ஒரு நிச்சயம் ஒரு டிஸ்கோ பாட்டு இருக்கும். எப்பலேருந்து இது தினம் தினம் உன்முகம் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு இல்ல, அதுலேருந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நிறைய நடிச்சாருன்னு சொல்ல முடியாது. நடிச்ச படத்து எல்லாத்துலயும் ஒரு பாட்டு இருக்கும், அதுல நிச்சயமா ஒரு டிஸ்கோ சாங் இருக்கும். அது அந்த டிஸ்கோ ஈரா தானே. இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. ஃப்ளோரே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி, அந்த நல்ல அடர ரெட்டுல மஞ்சள்ல பச்சையில லைட்ஸ் போட்ட மாதிரி ஃப்ளோர், டான்ஸ் ஃப்ளோர் இருக்கும். அவர் டான்ஸ் ஆடுறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கையில எல்லாம் அந்த லேஸ்டு ட்ரெஸ் வர மாதிரி கொஞ்சம் ஜில் ஜில்னு இருக்க மாதிரி, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லயே பேக்ட்ராப் எப்படி இருக்குன்னா ஒரு டான்சரே அப்படி உட்காந்துருக்க மாதிரி, ரோபோட்டிக் ஃபிகர் மாதிரி டான்ஸ் ஆடுற ஒரு ஆள் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி ஃபுல்லா லைட்ஸ்ல பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிருக்காங்க பாருங்களேன், அப்பவே பண்ணிருக்காங்க. செட்டிங்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனந்த் பாபு அர்ஜுன் ரெண்டு பேருமே ஆடுவாங்க. ஆனா ஆனந்த் பாபு எப்படி ஆடிருப்பாரு தெரியுமா? இந்த மூன் வாக் இருக்குல்ல, மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமஸ் மூன் வாக், அது உட்காந்து நடந்திருப்பாரு. எப்படி ஆடுவார் தெரியும்ல, நாகேஷ் சார் எப்படி ஆடுவார், அவர் பையன் அதுல ஒரு பாதியாவது இருக்க வேண்டாம், அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடிப்பாரு. மின்னலா தென்றலா அப்படிங்கிற பாட்டு, இது வந்து எஸ்பிபி சாரும் மலேசியா வாசுதேவனும் பாடினது. மின்னலா தென்றலா அப்படின்னு இந்த பாட்டுலாம் நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க. ஐயோ எனக்கு நான் கேட்டேன், கேட்ட ஞாபகம் இருக்கே அப்படிம்பீங்க. வித்தியாசமா எடுக்கப்பட்ட பாட்டுன்னு தான் சொல்லணும், ஏன்னா அந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருந்தாங்க. சோ அந்த பாட்டை தான் இப்ப கேட்க போறோம். யார் மியூசிக்? கங்கைமரன் சார் மியூசிக்ல வந்த இளமை அப்படிங்கிற படத்திலேருந்து இந்த மின்னலா தென்றலா அந்த பாட்டு கேட்போமா?

எங்கள் கோட்டம் தன்னில் குயில்கள் கூவலாம். ஆளுக்காடு தலைவன் என்று

இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். இப்ப நான் உங்க பேரெல்லாம் படிக்கிறேன் இல்லையா, கொஞ்சம் பொறுமையா இருந்து கடைசி வரைக்கும் நம்ம பேரை சொல்றாங்களா இல்ல விட்டு போச்சான்னு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என் பேர் கண்ணுக்கு தெரியலையா இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் எல்லாமே விடாமல் படிக்கிறேன், மேக்ஸிமம் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த வாரம் டைம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும், ஆனால் மேக்ஸிமம் படித்தேன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி கேட்டுட்டு சொல்லுங்கள். என் பாலசுப்ரமணியன் போத்தனூர்லேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, எந்த நிகழ்ச்சியை பாராட்டுவது என்று சொல்வதை விட நிலையத்தில் ஒலிபரப்பாகும் எல்லா நிகழ்ச்சியும் சூப்பர். மெசேஜை நீங்கள் படிக்கும் போது அழகான குரலில் தெளிவாக உச்சரிக்கும் அழகே தனி அப்படின்னு போட்டிருக்காரு. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஃப்ளாஸ்க் பற்றிய உரையாடல் மிகவும் நன்றாக இருந்தது, இருவருக்கும் என் வாழ்த்துக்கள். ஊர்புறத்தில் இடம்பெற்ற பாரதியின் வள்ளிக்கும்மி பாடல் மிகவும் நன்றாக இருந்தது. சௌமியா மேடம், தேவிக்கி மேடம், உங்கள் இருவரின் ரசிகனாக மாறிவிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அவர் லெட்டர்ல லிசனர் சாய்ஸ் அப்பப்ப கேட்பாரு, வாரம் ஒரு தடவை லிசனர் சாய்ஸ் கேட்பாரு. லெட்டர்ல கேட்கறவங்களுக்கு நம்ம விடாம போட்டுறோம், ஏன்னா நமக்காக ஒரு லெட்டர் எழுதுறாங்க பாத்தீங்களா, டைம் எடுத்துக்கிட்டு. டாடா மேட் விஸ்வநாதன் அவர் ஒன்னு போட்டிருக்காரு, பாடல்கள் மிக மிக அருமை. அதை விட ரவி அண்ட் ராஜகோபாலன் பற்றிய குறிப்பு நீங்க சொன்னது அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி சார். கொஞ்சம் கிளி நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சிறுமுகை தங்கவேல் கண்ணப்பன் அவங்க போட்டிருக்காங்க. ஹேமா, வர்ஷினி, அழகு குடும்பத்தார் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, விஎன் இளங்கோ, சாமிச்செட்டி பாளையம், கஞ்சம்பட்டி செல்வராஜ், வெள்ளிக்குப்பம்பாளையம், சங்கமேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இசையமைப்பாளர் ரவி மற்றும் ராஜகோபால் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டு சோபனா ரவி, சந்தியா ராஜகோபால் அவர்களோட கணவன்மார்கள் அப்படின்னு விளக்கம் தந்தீர்கள். அருமை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலிருந்து, என்றோ பாடல் அருமை அப்படின்னு கொடுத்திருக்காரு. நான் டெய்லர் கடை வைத்துள்ளேன், காலையில் மெசேஜ் செய்ய நேரம் இல்லை, ஆனால் பாடல்கள்லாம் சூப்பர், உங்கள் அரட்டை சூப்பர், நேரம் போவதே தெரியவில்லை அப்படின்னு யார் அனுப்பியிருக்காங்க. அன்னூர்ல இருந்து வசந்தி கார்த்திகேயன், தேங்க்யூ வசந்தி. இது நிஜமாவே வசந்தியா இல்ல கார்த்திகேயன் வசந்தி பேர்ல அனுப்புறீங்களா? ஏன்னா நம்ம லிசனர்ஸ் அப்படிதானே, உமா கணேஷ்னு கொடுப்பாரு, ஆனா கணேசமூர்த்தி தான் அனுப்புவாரு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். அப்புறம் 103 ரெயின்போ நீ வாழ்க அப்படின்னு யார் கொடுத்திருக்காரு, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். அர்த்தமுள்ள அரட்டை சிறப்பு, வலம் வந்த பாடல்களும் சிறப்பு அப்படின்னு கவிதா இளங்கோவன் கொடுத்திருக்காங்க. கேள்வி கேட்பதுதான் மிகவும் கடினம், பதிலை எப்படியாவது தேடி எடுத்து விடலாம் அப்படின்னு செல்வபுரம் சையத் ரசூல் போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில வந்து பானை பிளாஸ்க் பற்றிய தகவல் வந்து அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. கே என் பழையம் பேச்சு முத்து, பொது அறிவு வினா பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு அவரே போட்டிருக்காரு. எந்த பொது அறிவுனா, ஓ காலையில வருது, ஓகே. சர்வதேச யோகா தினம் பற்றி மருத்துவர் திலீப் அவர்கள் நிறைய விஷயங்களை அருமையாக பகிர்ந்து கொண்டார், நன்றாக இருந்தது. ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அந்த டாம்சல் பற்றிய தகவலை பகிர்ந்திருக்காரு ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து. அவரும் அடிக்கடி படங்களை பத்தி பகிர்ந்துப்பாரு இல்லையா, இதுலயும் பகிர்ந்திருக்காரு. வி ஆறுசாமி ஐயா அவர்களின் எளிமையான விளக்கம் அருமை.

மே ஓ, இது சர்வதேச யோகா தின இன்டர்வியூ பத்தி சொல்றாரு. நீங்கள் அருமையான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னு கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம் சொல்லியிருக்காரு. கூட்டில் இருக்கும் குஞ்சு பறவைகள் வெளியே சென்ற தாய் பறவை எதை கொண்டு வந்து தரும், எப்போது வரும் என்று காத்திருப்பது போல் நாங்களும் உங்கள் வசந்த இல்லத்திற்காக காத்திருக்கிறோம். மேடம் என்ன தகவல் கொண்டு வருவாங்க, என்ன கேள்வி கொண்டு வருவாங்க, நாங்க நேயர்களாகிய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் இதே நிகழ்ச்சியை பாராட்டி விரிவா ஒரு

0: கொண்டிருக்கிறோம். அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் இதே நிகழ்ச்சியை பாராட்டி விரிவா ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, தேங்க்யூ. அப்புறம் சண்டே ஸ்பெஷல் சிறுவாணி சாரல் அருமை, பாடல்கள் எல்லாம் உங்கள் தேர்வு தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், நான் தான். 80களின் பாடல்கள் அருமை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அன்னி கொடுத்துருந்தீங்க. அப்புறம் கெட் செட் கோ அருமை அப்படின்னு யார் கொடுத்திருக்கா? உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து கொடுத்திருக்கா. ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை, ஆர்ஜே உதயா அருமையாக அந்த ஷோவை நடத்தினார்னு போட்டிருக்காரு. கூகுளில் தேடி நாங்கள் பதில் அனுப்பினோம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, காலம் காலமாக நாம் உபயோகிக்கிற பானை தான், அதுல வந்து நீர் வந்து குளிர்ந்த நீரை ஆக்குங்கிறது.
1: தமிழ் செய்திகளை தொடர்ந்து மீண்டும் வசந்த இளம் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
2: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
3: சாத்தியம், இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
2: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
3: சாத்தியம், மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
2: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
3: சாத்தியம், நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக

0: 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த வியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டுமில்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அதை மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம்
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு

0: திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என்றும் நீங்கள்
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: ஞாயிறன்று சிறுவாணி சரலில் டி ராஜேந்தர், இளையராஜா ஆகிய இசை ஜாம்பவான்களின் அறிமுக படப்பாடல்களை அடுத்தடுத்து ஒலிபரப்பியது அசத்தல். படித்ததில் பிடித்ததில் கு அழகிரிசாமியின் ராஜா வந்திருக்கிறார் கதையும் சொல்லிய விதமும் நிகழ்வானதின் சேவியர் பால் ஜிஎன் மில்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்திலிருந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? பாடல் ஒலிபரப்புவதில் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கோவை வானொலியை அடிச்சுக்கவே முடியாது. இன்று காலை ஒலிபரப்பான 80களின் பாடல்களை ரசித்துக் கொண்டே வசந்த இல்லம் கேட்பதற்கான மதிய சமையல் வேலைகளை ஆனந்தமாக முடித்து விட்டேன் சௌமியா மேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருக்கீங்க நீங்க, பிலிப்ஸ் ரேடியோல தான் நாங்க கேட்கிறோம், ஆனா ஒரு இடத்துல மட்டும் சிக்னல் கிடைக்கிறது, அதனால அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்க முடியவில்லை அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மொபைல் ஆப்ல ஒரு 5 கழித்து ஒலிபரப்பாகிறது, என்ன செய்வது? மொபைல் ஆப்ல வந்து 2 லாக் ஆகும், நம்ம ரேடியோக்கும் அதுக்கும் 5 இல்ல. ஆமா, கொஞ்சம் தள்ளி தான் வரும், ஆனா மொபைல் ஆப்ல நல்லா வருமே, நீங்க அதுலயும் கேட்கலாம். சில ஏரியால கேக்குறது இல்லதான், எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அது என்ஜினியர்ஸ் கிட்ட நாங்களும் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். சோ உங்களுக்கு விரைவில் அதுக்கான பதில் வரும். தேவகி மேம் பழைய சோற்றை பிழிந்து எடுத்து விட்டார்கள், சிரிப்பு சிரிப்பாக வந்தது, இருவரும் அழகாக உரையாடினீர்கள், நிகழ்ச்சி முழுவதும் நிறைய தகவல்கள் தெரிந்து கொண்டோம். இந்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க? திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து எப்பவும் எதிர்பார்த்து காத்திருப்பது நமது வசந்த இல்லம் நிகழ்ச்சிக்காக தான். அது இப்போது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இன்னொரு தடவை நீங்க புதன்கிழமை வந்தாலும் நாங்க கேட்போம், அதனால அந்த மறு ஒலிபரப்ப மட்டும் தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து தேவதாஸ் படத்தை பத்தி கரெக்டா அனுப்பியிருக்கீங்க. ஐயா சொல்லியிருக்காரா, 18 பாடல் உள்ள படம், அனைத்து மொழிகளிலும் வந்த படம், பெருமை பெற்றது, அதனால்தான் நீங்க சொல்லும் போது அது மிகச்சிறந்த காதல் படமாக இருக்கிறதுன்னு அவங்க ஐயா சொல்லியிருக்காரா, அதுதான் நீங்க க்ளூ கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர்ல இருந்து என்ன அனுப்பியிருக்காரு? காலை 8 யோகா நிகழ்ச்சி கேட்டேன், அதில் உங்கள் குரல் வரவில்லை, ஆனால் 10 உங்களுடைய நேர்காணல் கேட்க முடிந்தது, அருமை, வாழ்க வையகம்னு கொடுத்துட்டு அக்கா தங்கச்சி அருமையோ அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. சிறந்த கேள்வி எப்படி வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. சிறந்த கேள்வி எப்படி வருது? அப்படியே வருது, அவ்வளவுதான், அதுக்காக நான் எதுவும் செய்யறது இல்ல. அக்கா தங்கச்சியின் அர்த்தமுள்ள அரட்டை உரையாடலின் மறு ஒலிபரப்பை இன்றும் கேட்டேன், என்ன தூக்கம் போயே போச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் என்ன கொடுத்திருக்கீங்க, யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி கேட்டேன், கலை என்பது ரசிக்கக்கூடியதாகவும் ஆச்சரியப்படக்கூடியதாகவும் ஒழுக்கத்தை கற்றுக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று நிகழ்ச்சி சொல்லி சென்றது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில வந்த கெஸ்ட் ஆர்ச்சாமி சாரையும் அழகாக கேள்விகள்

இதொடுத்த சௌமியா மேடம் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. தேங்க்யூ. அப்புறம் சனிக்கிழமை வந்த திரை விமர்சனம் பொண்ணுக்கு தங்க மனசு, அதை வந்து அன்னைக்கே நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க, நன்றி. சௌமியா மேடம் உங்களுக்கு தலை வணங்குகிறேன். எனக்கு இஷ்டப்பட்ட சாங் நான் மனசில் விசாரிச்ச இந்த பாடல், கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாட்டு வந்து போட்டதற்கு நன்றி அப்படின்னு கீதா அண்ட் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கீதா. டாக்டர் பானுமதி அவர்களின் நேர்காணல் மிகவும் சிறப்பு. தொடர்ந்து வந்த இந்த பச்சை கிளிக்கு பாடல் நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்ல இருந்து அதை லாஸ்ட் மினிட்ல நான் டிசைட் பண்ணி போட்டது அது. அந்த பாட்டை தான் இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்ஸ்னு கீதாவும் கொடுத்திருக்காங்க. பிரபுதேவி ஸ்ரீசாய் என்ன கொடுத்திருக்காருன்னா, மேடம் நீங்க மதியம் 3 மணி லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில உலகே மாயம் வாழ்வு மாயம் பாட்டு போட்டாங்க, அப்போது நீங்க சொன்ன மாதிரி தான் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த பாட்டை போட்டிருக்காங்களே, இந்த படத்துல ஒரு 10 பாட்டுக்கு மேல இருக்கும். அப்புறம் அந்த படம் வந்து ரொம்ப நாள் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில எல்லாம் ஓடிச்சுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு மனைவி கிட்ட பேசிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க ஒரு க்ளூ கொடுத்தீங்க, கண்டிப்பா இதுதான் இருக்கும்னு முடிவு பண்ணி தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போதும் போல அரட்டை வந்து அருமையாக இருந்தது. அது போல எனது பதிவை நான் எப்படி நினைத்து எழுதினேனோ அதே மாதிரி அதே உணர்வுடன் நீங்க எனக்கு படித்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம், நன்றி மேம். அவருக்கு பாடல் கிடைச்சிருச்சின்னு போட்டிருக்காரு. ஓ, நீங்க கேட்ட லிஸ்னர் சாய்ஸ் சாங் வந்து கிடைச்சிருச்சா, நேயர் விருப்ப பாடல் இவர் கிடைச்சிருச்சா பாருங்க, அவரே அடுத்த 15 நாட்கள் கழித்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம லிஸ்னர் இல்லையா, மத்தவங்க சாய்ஸ் போட்டாலும் நம்ம நல்ல பாட்டு தானே, அதான் அதையும் கேட்டு ரசிப்போம். அதனால என்ன, நாம கேட்டா என்ன, மத்தவங்க கேட்டா என்ன. மணவை சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, அதாவது அர்த்தமுள்ள அரட்டை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, கோவா முதல் ஆஸ்திரேலியா வரை பல சுவாரஸ்யமான தகவல்களை அழகாக தொகுத்து வழங்கினீர்கள். சூட்டை நீண்ட நேரம் தக்க வைக்கும் மண்பானை ஹாட் பாக்ஸ், அது வந்து ஹாட் பாட் இல்லையா, அதை பத்தி தகவல் அருமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்கீங்க. சோபனா அவர்களின் கணவர் தான் ரவி என்கிற இசையமைப்பாளர்னு சொன்னது புது தகவல் எங்களுக்கு. இனிய பாடல்களையும் வழங்கினீங்க, நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. பா இளங்கோ, மோனிகா தீபக், சாந்தி இளங்கோ, சுரம்பட்டி வலசு ஈரோடுல இருந்து என்ன போட்டிருக்காங்க, வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் மட்பாண்டம் உபயோகப்படுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி கலந்துரையாடல் அருமை. நான் பெருசா நன்மை எல்லாம் சொல்லல, அதுல என்ன எந்த மாதிரி உபயோகிக்கிறாங்கன்னு தான் சொன்னேன். கூடவே கால்பந்தாட்டத்தில் இந்திய வீரர்கள் பங்கு பெறுவதே கூறிய விதம் அருமை. இந்திய வம்சாவளி வீரர்கள் தான் அவங்க, இந்திய வீரர்கள் நம்ம சொல்ல முடியாது. உண்மையான அர்த்தமுள்ள அரட்டை வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆமா, ஊர் பேரா ஃபுல்லா படிங்க அப்படின்னா சொல்லாதீங்க, நீங்க எல்லாருக்குமே படிக்கிறோம், டைம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்ணுவோம், ஓகேவா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க யாருமே அது மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நம்ம விட்டுட்டோம்னா படிப்போம், ஓகே. புளக்காட்டு பாளையம் ஜெகநாதன் என்னென்ன கொடுத்துருக்க, 1986 வெளிவந்த ராஜானி வாழ்க, வான்வெளியில் அப்படிங்கிற பாட்டும், நேற்று பூந்தொழில் இன்று பூங்கொடி, ரெண்டு பாட்டும் அருமைங்க, உங்க ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்கள் கலந்துரையாடல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு மிகச்சிறப்பா இருந்ததுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. கே கோவிந்தராஜ் மாரி செட்டிப்பத்தி அவர் என்ன போட்டிருக்காரு தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்காரு. இந்த அர்த்தமுள்ள அரட்டை நிகழ்ச்சியில் வந்தது ஹார்ட் பாக்ஸ் பற்றி இல்லை, ஹார்ட் பாட் பற்றி கூறியது, ஆச்சரியமாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏழைகளின் குளிர்சாதன பெட்டி மண்பானை உஷ்ணத்தை தக்க வைக்குமா, மண்பானை கண்டுபிடிப்பு ஆச்சரியம்தான் அப்படின்னு, தகவலுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. என்றோ கேட்டது இன்று மினிக்குது, ராஜானி வாழ்க திரைப்பட பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆலம் கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் மாமகேஸ்வரி ரொம்ப ரசிச்சிருக்காரு, அந்த அமைப்பு அப்படின்னு சொல்றத வந்து ரசிச்சிருக்காரு. ஓகே, இந்த வாரம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வெள்ளி அன்று என 6 நாட்கள் சௌமியாமா குரலை தான் கேட்டேன், தேன் குரல் கேட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. மனபாரமே குறைந்த மாதிரி இருக்கு. வெள்ளி அன்று வல்லுநரின் வார்த்தை நிகழ்ச்சியில் பேசிய தொழிலதிபர் மலர்மொழி குரலும் சூப்பராக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய நண்பர்களிடம் ஒரு கோவை ரெயின்போ FM கேளுங்கள் என்று நான் சொல்கிறேன், அவர்கள் ஹெட்போன் போட்டால்தான் இணைப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள், நான் நெட் மூலம் ஆப் இருக்கு என்று சொன்னேன், இப்ப அவர்களும் டியூன் பண்ணி கேட்டு வருகிறார்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்க எத்தனை பேர்த்த சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எல்லாரையும் கேட்க சொல்லியிருக்கீங்க. விதவிதமாக சாப்பாடு கொண்டு செல்ல பலது வந்தாலும் புளியோதரையை செய்து அதை வெள்ளை துணியில் கட்டி சென்று சாப்பிட்ட சமூகம் நம்முடையது, ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு யார் போட்டிருக்காரு, ரமண முதலி புதூர்ல இருந்து செந்தில்குமார். ஆமா, அதெல்லாம் கரெக்ட், அது வந்து நாள்பட இருக்கும் இல்லையா, பல நாட்கள் அப்படியே கெடாமல் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு கோவா பத்தி சொன்னது
அன்றைய நாளுக்கு உண்டானது, அவ்வளோதான். ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிறதில்ல. வயலுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க செய்கிற விவசாயம் சார்ந்த தொழில் அது முடியும்.

வர அவங்க அங்கே இருக்க மாதிரி இருக்குது, வீட்டை விட்டு தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு சாப்பாடு தான் அது, அதுக்காக தான் அந்த இது பாட்கா பற்றி நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, அது வந்து ஏன் உங்களுக்கு வந்து ஆங்கிலம் எதுக்கு, தமிழ் தெரியாதா, நீங்கள் என்ன இங்கிலாண்டில் பிறந்து வளர்ந்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆங்கிலோ இந்தியரா, அந்த மாதிரிலாம் லிசனரில் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி கேட்குறீங்க, அது சரியில்லை. அதாவது நம்ம வந்து அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம், ஏன்னா வந்தவங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, அவங்க வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்களா இருக்காங்க, ஃபியூ இயர்ஸ் தான் இருக்குது கோயம்புத்தூர் வந்து, அவங்களுக்கு தமிழில் வந்து அதுவும் மைக்கு முன்னாடி நம்ம உட்காந்தாலே உளருவோம். இதில் அவங்க அதர் மொழி பேசுகிறவங்க பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது நார்த் இந்தியனாக இருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தமிழ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான மொழியாக இல்லாதப்ப நம்ம கொஞ்சம் லீனியண்டாக தான் இருக்கோம், கொஞ்சம் இங்கிலீஷில் பேசிக்கோங்கன்னு சொல்லணும். நான் தான் அங்கே கூட உட்காந்து மேஜர் சுந்தராஜன் மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், அப்புறம் என்ன உங்களுக்கு, கண்டிப்பாக அதை வந்து நம்ம தமிழ் படுத்தி தான் சொல்லுவோம். ஆனால் யாரையும் டீக்ரேட் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமானது ஆல் இண்டியா ரேடியோ, எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் தான் இது இல்லையா. நம்ம தமிழ்காரங்க நமக்கு வசதி தான் இருந்தாலும், அது வேற பாஷை பேசுறவங்களும் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம என்கரேஜ் தானே பண்ணணும், அப்படிலாம் யாரையும் சொல்லக்கூடாது. உடனே டக்குன்னு அந்த மெசேஜை போட்டுறீங்க, நான் இப்போ பேர் சொல்லாமல் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியும். அந்த சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க, அவங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அப்புறம் அந்த இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுதே, எல்லா தொழில் முனைவரும் தமிழ் பேசுகிறவங்களாவே இருப்பாங்களா, அதே மாதிரி எல்லா சக்சஸ்ஃபுல் பர்சனும் தமிழ்நாட்டுக்காரங்களாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறது என்னோட நியாயம். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும், எல்லாருமே இதை மனசுல வச்சுக்கணும். ராஜானி வாழ்க படத்துல வந்த பாடல் ரெண்டுமே நல்லா இருந்தது அப்படின்னு பாராட்டி, அர்த்தமுள்ள அரட்டையும் பாராட்டி மதுக்கரை பெரியசாமி மெசேஜ் போட்டிருக்காரு, பெரிய மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகே, சூப்பரான என்ரோல ரெண்டு பாட்டு கேட்டோம், அரட்டை கேட்டு முடிச்சிட்டோம், அப்புறம் உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப நம்ம குவிஸ் த ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம் இது. இந்த வாரத்துக்கான கேள்வி இன்னொரு முறை கேட்போமா? இப்ப வரப்போறேன், இந்த பாட்டை நல்ல காது கொடுத்து கேளுங்க.

0: ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி இது. இப்ப கேட்டீங்களே அந்த பாட்டு பாப்பா லவ்ஸ் மாமா, என்ன அதே தான் கிட்டத்தட்ட தமிழ்ல அதே தமிழ் படுத்திருப்பாங்க. அதே பாட்டு தான், நான் வரிகளுக்கு சொன்னேன், பாட்டே அதே தான், டியூனு எல்லாமே. நான் வந்து கொஞ்சம் இருந்தா அந்த பாட்டையே சொல்லிடுவேன், ஏன்னா அது நாக்கு நுனியில நிக்குது, அப்படியே விட்டா உளறிடுவேன் போல இருக்கு. சரி, இந்த பாட்டு என்ன, நீங்க அதுதான் சொல்ல போறீங்க. 60களில் படம் பாட்டு எல்லாமே ஹிட் ஆனது தான். அதாவது இந்த மியூசிக் டைரக்டர், இந்த ஒரு குளோவை வச்சுக்கோங்க, வழக்கமாக அவர் ஹிந்திலேருந்து தமிழுக்கு கொண்டு வருவார் எல்லா பாட்டும். அவர் பண்ணதில் முக்கால்வாசி பழைய பாடல்களில் அந்த ஹிந்தி பாட்டோட அப்படியே தமிழ் சாயல் இருக்கும். சில டைம் ஹிந்தி படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே அதுலேருந்து ரொம்ப மெனக்கெடாமல் அப்படியே பண்ண சொல்லியிருப்பாரு டைரக்டர், அதே டியூனை எடுத்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதை அப்ரூவல் வாங்கி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹாலிவுட்லேருந்து தமிழ் கொண்டுட்டார் அந்த டியூன். அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆல அதே டியூன் தான் கண்டுபிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் ஆன்சரை அனுப்பி வைங்கோ. இந்த 3 மணி பாடல் விரும்பிகள் நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ கிளாசிக்ஸ் விரும்பிகள் இல்லையா, அவங்களுக்காக இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. பாருங்க நான் இப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க பாருங்க. ஓகே, சூப்பரான பாட்டு கேட்டோம், சூப்பரான அரட்டை கேட்டாச்சு, பயங்கர ஈஸியான குவிஸும் கேட்டாச்சு. அப்புறம் என்ன, அடுத்த வாரம் உங்களுக்கான இதே நிகழ்ச்சியோடு நான் காத்திருப்பேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா, கீப் ஸ்மைலிங்.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்,
2: நேயர்கள் இதுவரை வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்டீர்கள். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேரம் 1:04 நாளனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம கேட்க போறது மணி 1 மலர் 1. இன்னைக்கு என்ன கதமா எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூட் ஆஃப் தி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி

இருக்கு. அந்த மூவியுடைய கதையை தான் நாம கேட்க போறோம். என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனையே வந்து பணம் தான், பணம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பி நாம வந்து கேட்டிருப்போம். ஆனா அந்த பணம் நமக்கு அளவுக்கு அதிகமா கிடைச்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாயிரும் அப்படின்னு நம்புற ஒரு சிலருக்காக ஒரு சிந்தனையை தரக்கூடிய படம் தான் இந்த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம். சரி, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க. இதுல பால் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்காரு. அவரு எப்படி சொல்றதுன்னா, இந்த எச்சி கையில ஈ ஓட்ட மாட்டான்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கஞ்சம்னா கஞ்சம், அப்படி ஒரு கஞ்சம், எதுக்குமே செலவு பண்ண மாட்டாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், நல்ல வீடு, ரெண்டு குழந்தைகள், அமைதியான வாழ்க்கை. ஆனா அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன பெரும் பிரச்சனை அப்படின்னா, காசு இல்லை அப்படிங்கறதான். பாலுக்கு அவர் செய்யக்கூடிய வேலை மேல வந்து பெருசா இஷ்டம் இல்லை. தினமும் ஒரே மாதிரியான வாழ்க்கையா போகுது, கடன் செலவு, குடும்ப பொறுப்பு, என்னப்பா பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோர்வா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, கிரேஸ் வந்து காசு மட்டும்தான் எல்லாமே இல்லை, குடும்பம் நமக்கு ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரியான இருவேறு மனநிலைகள் இருக்கக்கூடிய தம்பதிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, கிரேஸை ஒருத்தங்க வந்து தூக்கி வளர்த்துருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா, ஜான் அப்படிங்கிறவர், அவருடைய அங்கிள். அவங்க இறந்த உடனே அவருக்கு நிறைய சொத்து வந்து இருக்கும். ஓகே, கிரேஸ்க்கு வந்து பெருசா ஏதாவது வந்து அந்த உயிரில் எழுதி வச்சிருப்பாங்க, அது வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில பால்க்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம போறோம், அங்க போய் சொத்தை திருப்பி வாங்கிட்டு வரோம், இனி நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போறாங்க. கிரேஸ் வந்து அழுதுகிட்டே போறாங்க. அந்த உயிரில திறந்து படிக்கும்போது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. சரி, ஒவ்வொன்றா சொல்லும் போது, ஓகே இது இல்லைன்னா பரவாயில்ல, இந்த சொத்து நமக்கு தான், இது இல்லைன்னா பரவாயில்ல, இந்த சொத்து நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மனசுக்குள்ளான வெளியே காமிச்சிக்க முடியாது இல்லை பால். ஆனால் கிரேஸ் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு வர காசை வந்து சேரிட்டிக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பால் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜான் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அடடா, சரி ஓகே, வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கடைசியா ஒரு செடி வந்து இருக்கும். இதை வந்து பால் வந்து வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எழுதி வச்சிருப்பாங்க. என்னது, இந்த ஒரு செடிக்காக தான் இவ்வளவு ஒரு பில்டப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஏமாத்தமா, ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். எவ்வளவோ எதிர்பார்த்து வந்து கடைசியில நமக்கு ஒரு செடியை கையில கொடுத்துட்டாங்களா அப்பயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஆனா கிரேஸ்க்கு வந்து தெரியும், அங்கிள் வந்து எதையுமே அப்படி பண்ண மாட்டாரு, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதனால செடி எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த செடியை போய் வளர்த்தணுமா அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க. ஆனா அந்த செடிக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. ஜான் வந்து ஏன் அந்த செடியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த செடிக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு, இதனால அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாமே நாம தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று வித்மையா ஆர்ஜே சாருகேசினி.

0: கடல் படத்துல இருந்து அபிஜித் புக்கர் ஹரிணி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: 1:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ரூட் ஆஃப் தி ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். ஆக மொத்தம் செடியை கொண்டு வந்து வீட்டுல வச்சாச்சு. இவருக்கு பயங்கர கடுப்பு. என்னத்த ஒரு செடியை கொடுத்து ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு பால் சொல்றாங்க. அது கிரேஸ் வந்து, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, ஒரு மனுஷன் இறந்து போயிருக்காரு, நம்மளை நம்பி ஒரு செடியை கொடுத்துருக்காங்க, அந்த செடியை நம்ம தானே வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகே, இப்படியே போகுது. முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக பால் போறாங்க. அங்க போய் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்காடா, நீ வேறப்போ ஒரு செடியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீ அதெல்லாம் விடு, ஒன்னு பண்ணு, என்கிட்ட ஒரு விற்காத ஃபேக்டரி ஒன்று இருக்கு, ரொம்ப பழைய ஃபேக்டரி, அதை எப்படியாவது வித்தாகணும், வித்தனா உனக்கான கமிஷனை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அதெல்லாம் வந்து வித்தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. திரும்ப வீட்டுக்கு வரும்போது, எப்போ நீங்க அந்த செடியை விற்க போறீங்க, வளர்க்க போறீங்க, அதாவது அங்கிளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்போ நீங்க விற்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வயசு திரும்பவும் கேள்வி கேட்கும்போது, பண்ற அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பழைய ஃபேக்டரி இருக்குன்னு சொன்னா, அதை வித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காசு வரும், நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எப்படியோ அங்கிளோட ப்ராப்பர்ட்டியை வந்து வித்து அந்த காசை வந்து சேரிட்டிக்கு கொடுக்கணும், அந்த செடியை வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி வைஃப் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறமா இவரும் பாலும் பாலோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு காஃபி ஷாப்ல இருந்து காஃபி குடிச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து வெளியே ஒரு யாசகர் இருக்காரு. அந்த யாசகருக்கு வந்து காசு கூட போட மாட்டார், அவர் எவ்வளோ பெரிய கஞ்சத்தனம் பிடிச்சவர் அப்படிங்கறத வந்து அந்த காட்சி அமைப்பில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு விற்காத ஃபேக்ட்ரி இருக்கு, அந்த ஃபேக்ட்ரியை விற்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே வந்து போவாங்க. அங்கே பார்த்தா ரொம்ப ஒரு தூசும் தும்பையுமா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அப்போ பால் சொல்லுவாரு, இப்படி இருந்தாலும் இதை விற்க முடியாது, இதை வந்து சுத்தம் பண்ணணும், நீ வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. சரி சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து இருக்கும், அதுக்கு ரெயிலிங்ஸ் வந்து இருக்காது, கைப்பிடி இருக்காது. சரி அதை மாத்திரம் சொல்லும்போது

0: மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் வந்து மனைவி சொன்னா அது பண்ணணும் இல்லையா, அதனால வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த செடி எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த செடி எடுத்து வச்சிருவாரு. செடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பார்ப்பாங்க இதுல என்ன பேப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது பேப்பர் இல்லைங்க, காசு. என்னது இது, காசு பூத்திருக்கு, உனக்கிட்ட பணம் மரத்துலயா காய்க்குது அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோம் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க உண்மையாவே வந்து அந்த செடியில காசு வந்திருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டு, அதாவது தன்னுடைய பாக்கெட்ல போட்டு வெளியே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட, நீ ஏதாவது இந்த செடிக்கு தண்ணி ஊத்துனியா, அதுல பூ பூத்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன இப்படி கேக்குறீங்க, இது வந்து சீசன் கூட இல்லையே, எப்படி பூ லூஸ் மாதிரி பேசாதீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லிடுவாங்க. சரி ஓகே, இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பால் நினைச்சுப்பாரு. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செடி இவருக்கு கொடுத்தாரு இல்லையா ஜான், அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க பாஸ்டர் இருப்பாங்க, அவங்க வந்து டொனேஷன் கேட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப இவர் வந்து டொனேஷன் தருவாரா, இந்த காசு எல்லாம் சேர்த்து இவர் என்ன பண்ண போறாரு, இந்த விஷயத்த தன்னுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லுவாரா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி தினமும் மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. ஆயர்தம் மாயா நீவா.

விஸ்வரூபம் படத்திலிருந்து கமல்ஹாசன் சங்கர் மகாதேவன் பாடின பாடல் கேட்டோம். 1:21 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க. மணி ஒன்று மலர் ஒன்று ரூட் ஆஃப் தி ப்ராப்ளம் அப்படிங்கிற படத்துடைய ஸ்டோரியை நாம கேட்டுட்டு இருக்கோம். சரி ஓகே, அவங்க வீட்டுக்கு வந்து பாஸ்டர் வராங்க, அதாவது ஜான் இறந்து போனார் இல்லையா, அவருடைய நண்பர் வந்து வந்து சேரிட்டிக்கு பணம் வேணுங்க கொடுங்கன்னு சொல்லி டொனேஷன் கேட்கும்போது நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரே ரொம்ப கஞ்சம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு பிளாங்க் செக் எடுத்து இந்தாங்க தரேன் அப்படின்னு சொல்லி சைனை போட்டு கொடுப்பாங்க. ஒய்ஃப்க்கு ஆச்சரியமா இருக்கும், குழந்தைங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா தன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி இருந்து பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துருவாரு, அப்ப வந்து கேட்பாங்க இது என்ன இப்படி அப்படின்னா, இனிமேல் எல்லாம் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு போவாரு. அடுத்த நாள் பொண்ணும் பையனும் டூர் கிளம்பும் போது, இந்தாங்க ஆளுக்கு $100 வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இனிமே எல்லாம் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு டைலாக் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாரு. இவருக்கு என்ன அப்படின்னா, இந்த புல் கட் பண்ற மிஷின் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து வாங்கணும் அப்படிங்கறது அவருக்கு ஆசை. போய் அந்த கடையில போய் பார்க்கும்போது சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. அப்போ ஓகே, இன்னைக்கு இவங்க மாட்டிட்டாங்க, இவங்க தலையில எப்படியாவது கட்டிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இது வந்து $5,000 அப்படின்னு சொல்றதுக்கு, ஜஸ்ட் $5,000 இந்தாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வந்து, நமக்கு ஒரு சின்ன வயசுல சைக்கிள் கிடைச்சி அப்படி ஓட்டி ஓட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மிஷினை வந்து இவரு ஆன் பண்ணி அந்த பக்கம் போறாரு, இந்த பக்கம் போறாரு. ஒய்ஃப் திரும்பி வந்து, அப்பா எங்க அப்படின்னு கேட்டா, அவரை போய் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொன்னா, ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஹே ஹனி எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்ச ரெட் கலர் வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, என்ன இது எப்படி உங்களுக்கு காசு வருது அப்படிங்கும் போது, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. சமாளிச்சதுக்கு அப்புறம் கூட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு தோணவே தோணாது. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போவாரு, அதுல வந்து பணம் காய்ச்சி கிடக்கும். கிட்டத்தட்ட ஒரே நாள்ல $10,000 வரைக்குமே காய்ச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வந்து தன்னை ஜோப்ல போட்டு வந்து பெட்ல பரப்பிச்சுட்டு காசு பணம் துட்டு மணி மணி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பும் போது இவருடைய பழைய கார் இருக்கும், அதை பார்த்த உடனே இவ்வளவு காசு இருக்கு நம்ம பழைய கார்ல போலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கார் ஷோரூமுக்கு போவாங்க. அங்க விலை உயர்ந்த கார் ஒன்னு பாப்பாங்க. அதை பார்த்த உடனே, பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, எப்ப பார்த்தாலும் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவு அப்படின்னு கேட்டா, $85,000 அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்ஐயா போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த சேல்ஸ்மேன் கேட்கும்போது, இஎம்ஐயா அதெல்லாம் என் வரலாறுலயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு $85,000 வந்து கேஷாவே கொடுத்து அந்த கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், ஆஹா அப்பா வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் அவங்க ஒய்ஃப்க்கு புரியும். என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன் என்ன பண்றாங்க.

0: என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மணி 1 மலர் 1. இன்னைக்கு ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். இப்படி வந்து பால் கண்ணா பின்னான்னு சொல்லி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனைவியும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிக்கிறாங்க. ஓகே, டிடெக்டிவ் மில்லரும் வந்து இவங்களை சுத்தி கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்கும் போது அவர் இப்ப வெளியே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள இல்ல அப்படிம்பாங்க. அப்ப வந்து அவங்க இல்லீகலா ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மில்லர் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. போய் மறுபடியும் தன்னுடைய ஹஸ்பண்ட கண்டிப்பாங்க. அப்ப வந்து அந்த பாஸ்டர் மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் வந்து டொனேஷன் வந்து கேட்கும் போது சும்மா சும்மா உங்களுக்கு எப்படிங்க தர முடியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால நம்ம வந்து அதை அப்படி எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சொல்லும் போது என்னன்னா, ஜான் உங்களுக்கு ஒரு செடியை கொடுத்தாரு இல்லையா, அது பத்திரமா இருக்கா, பத்திரமா வளர்த்துறீங்களா அப்படின்னு சொல்லி அழுத்தி கேட்டுட்டு போவாரு. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. அப்பதான் வந்து தோணும், இந்த மில்லர் வேற வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, செடியை வேற இவங்க கேட்டாங்க, ஏதோ ஒண்ணு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பால்க்கு தெளிவான உடனே நேரா அந்த பாஸ்டரை போய் பார்ப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஜான் வந்து தனக்காக எதுவுமே வச்சுக்கிட்டது கிடையாது, வர காசு எல்லாமே சேரிட்டிக்காக தான் செலவு செஞ்சாங்க, இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்து உதவுனாங்க. கடவுள் நமக்கு வந்து அளவுக்கு அதிகமா பணம் தராங்க அப்படின்னாலே அது எல்லாருக்கும் உதவுறதுக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. உடனே வந்து ஒரு பெரிய தொகையை வந்து தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து டொனேஷனா கொடுத்துட்டு வந்துருவாரு இவரு. ஓகே, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு வாழ்க்கையில, நமக்கு காசு கிடைச்ச உடனே அதுதான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டோம்னு சொல்லி புரண்டு புரண்டு பாப்பாரு. தூக்கமே வராது, காசு வந்தா நிம்மதியும் போச்சு சந்தோஷமும் போச்சு, குடும்பமும் பிரச்சனையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து காஃபி ஷாப் போவாரு. அப்படி காஃபி ஷாப் போகும்போது அங்க எப்பயும் போல அந்த யாசகர் இருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. இதெல்லாம் வந்து டிடெக்டிவ் மில்லர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு நாள் வந்து மறுபடியும் கேட்பாங்க, அப்பவும் இவர் வந்து இருக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு பழைய ஃபேக்டரி விற்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அங்க வந்து போயிருவாங்க. அங்க போய் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி போலீஸ்லாம் வராங்க, பிரச்சனையெல்லாம் ஆயிரும் போல இருக்கு, நான் இந்த கார் வாங்கினதுக்கு காசு நீ தான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லிடும் சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய மனைவி கிரேஸும் அவங்களுடைய பொண்ணும் அவங்க வந்து வந்துருவாங்க. என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்லி ஒரு சண்டை நடக்கும்போது அவர் சொல்லுவார் இல்லையா, ஆரம்ப கட்டத்தில் இதுக்கு எதுக்கு நீ இங்க ரயிலிங் இல்லை அந்த மாடிப்படக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நீ ஏதாவது போத்திரு நம்ம வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க பொண்ணு வந்து அங்கே தவறி விழுந்து அவங்க தலையில வந்து அடிபட்டுரும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. யாராவது ஒருத்தங்களுடைய தலையில கட்டணும்னு நினைச்ச பால்கே அவங்க பொண்ணுடைய தலையில வந்து அடிபட்டு ரத்தம் போறதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. தான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுவாங்க, வைஃபும் பேச மாட்டாங்க, பையனும் பேச மாட்டாங்க, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப வந்து அந்த போலீஸ் அதிகாரி வருவாங்க, கைது பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க ஜெயில பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டரும் இருப்பாரு, அங்க வெளியூர் யாசகர் இருந்தார் இல்லையா அவங்களும் இருப்பாங்க, பாலுமே இருப்பாங்க. ஏன், எதனால, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேட்கலாம்.

மரியான் படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசைப்புல விஜய் பிரகாஷ் சின்மயி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. 1:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். ரூட் ஆஃப் தி ப்ராப்ளம் அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். கடைசியா வந்து ஜெயிலுக்கே வந்தாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பால் ஜெயிலுக்கு வந்துருவாங்க. அங்க பாஸ்டரும் இருப்பாங்க. அப்ப வந்து என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சது, நான் பண்ண ஒரு சின்ன தவறு, இதை வந்து என் குடும்பத்துக்கிட்ட மறைச்சேன், அண்ட் எனக்காக நான் வந்து இந்த பணச்செடியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்புவாரு. அப்ப பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்கதாங்க நமக்கு தெரியும், ஆஹா இதுதானா விஷயம் அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜான் இருந்தாரு இல்லையா, ஜான் வந்து தனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்பதான் இந்த செடியை தேர்ந்தெடுத்து பாஸ்டர் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த செடி வந்ததுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தனக்காக இல்லாம எல்லாருக்காகவுமே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ஒத்த குணத்துடைய இருக்கிறவர் தான் பால். அவரையும் வந்து மாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஜான் என்ன பண்ணிருக்காரு, இந்த செடியை பாலுக்கு எழுதி வச்சிருக்காரு. அதனால நீ வந்து மாறிட்ட, இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வந்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி மாறிட்டேன்னு என்ன வந்து சொல்றீங்கன்னு சொல்லி பால் கேட்கும் போது, ஒரு யாசகருக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா, அவருமே ஜெயில தான் இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டா, இல்லீகலா ட்ரக் பிசினஸ் பண்றோம்னு சொல்லி என்னையுமே இதுல வந்து பிடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு யாசகருக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குற அளவுக்கு உனக்கு மனசு இருக்கு அப்படின்னா நீ வந்து கண்டிப்பா மாறி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இனிமேல் வாழ்க்கையில தனக்காக இல்லாம எல்லாருக்காகவும் பயனுள்ள வகையில தன்னுடைய பணத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பால் வந்து முடிவு பண்ணுவாரு. முடிவு பண்ண நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பாங்களே, இந்த கார் வந்து உன்னோட காசுல தான் வாங்கணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து லீகலாக காப்பாற்றுவார். எப்படி அப்படின்னா, இந்த காசு வந்து கமிஷன் காசு தாங்க, நான் கொடுத்ததுனால தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க. இப்போ இந்த சேரிட்டி வந்து நல்லா போகிறதுக்கு காரணம் பால் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்ட் சொல்லும்போது, என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும்

கார்ல இருந்து வீட்டுல இருந்து நான் சம்பாரிச்ச எல்லாத்தையும், அதாவது செடியில வந்த காசு இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே வந்து நான் இதுக்காக ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒப்படைச்சிருவாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு, இனி வர காசு கூட நான் இப்படிதான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நல்ல மனிதரா மாறுவாரு. அதுக்கப்புறமா அந்த ஜான் வாழ்ந்த பழைய இடத்துக்கு போவாங்க, அங்கதான் அவங்க மனைவி வந்து சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த இடமா இருக்கும். அங்க போகும்போது ஜானுடைய மனைவி அந்த சேரிட்டி எல்லாமே எடுத்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களை கட்டி அணைச்சு வரவேற்பாங்க. வரவேற்றுட்டு ஜானுடைய ஹஸ்தியையும் அங்க கரைச்சிட்டு, இனி வந்து நான் வாழ்க்கையில இந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னை முழுசா மாத்திக்கிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் அந்த சேரிட்டிக்கு எழுதி கொடுப்பாரு பால்.

தலைவா படத்துல இருந்து பாடல் கேட்டோம். 1:44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிற தலைப்பு தான் படத்துடைய முழு கருத்தையே சொல்லுது. பிரச்சனையுடைய வேர் எங்க இருக்கு, அது பணமா, பேராசிரியா பேராசையா, பொய்யா, இல்ல நம்பிக்கை இல்லாதத்தனமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சுத்தி சுத்தி வந்து போகும். இங்க வரக்கூடிய அந்த பனச்செடிங்கிறது வந்து ஒரு அதிசய செடி அப்படின்னு தான் நாம வந்து சொல்லணும். ஆனா அது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய மனசையுமே சோதிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். பணம் கிடைச்சா நம்ம என்ன செய்வோம், நல்லதான் செய்யறோமா, இல்ல அதனால நம்மளை சுத்தி இருக்க உறவுகளை இழக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடைசியா தான் பால் வந்து உணர்ந்து தன்னுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் இல்ல, குடும்பத்துடைய சிரிப்புல தான் இருக்கு. அன்பு, நேர்மை, பகிர்வு இதெல்லாம் தான் வாழ்க்கையுடைய உண்மையான செல்வங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்ப கதையா தொடங்கி பிரச்சனையுடைய உண்மையான வேரே நம்ம கிட்டதான் இருக்கு. அது காசு, அதை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறதோட முடியுது. இதுவரைக்கும் மணி 1 மலர் 1 கேட்டீங்க நிகழ்ச்சி தொகுப்புல. இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னே. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னும் சில நொடிகள்ல மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நன்றி நேயர்களே.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
1: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தகத் திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கடந்த 19 தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1,50,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150 மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200 மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார்.

0: ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: சென்னை மிட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு கேட்கலாம். நம்ம கோயம்புத்தூர்லயும் சுத்தி இருக்க மாவட்டங்களையும் என்ன வானிலை நிலவரம் அப்படின்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும். திருப்பூர்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும், ஈரோட்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும், சேலத்துல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்ல இருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெறுவது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, அதாவது திறன் மேம்பாட்டு திட்டம். இன்றைய உலகில் கல்வி மட்டுமல்ல தொழில் திறனும் மிகவும் அவசியமாகிவிட்டது. பல இளைஞர்கள் பட்டப்படிப்பு முடித்திருந்தாலும் வேலை வாய்ப்புக்கு தேவையான நடைமுறை திறன்கள் இல்லாததால் வேலை பெறுவதில் சிரமப்படுகின்றனர். இந்த இடைவெளியை போக்கி இளைஞர்களை வேலை வாய்ப்புக்கு தயார்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. இதனை திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தை தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம், அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறது. நாட்டின் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை வழங்கி அவர்களை வேலைவாய்ப்பு பெறவும் சுயதொழில் தொடங்கவும் தகுதியானவர்களாக மாற்றுவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தின் மூலம் தொழிற்சாலைகள், சேவைத்துறை, கட்டுமானம், தகவல் தொழில்நுட்பம், மின்னணுவியல், சுகாதாரம், சுற்றுலா, விருந்தோம்பல், தையல், அழகுக்கலை, மின்சாரப் பணிகள், பிளம்பிங், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் சேர இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வேலை தேடும் இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களும் சேரலாம். கல்லூரி மாணவர்கள், பட்டதாரிகள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களும் பயிற்சி பெறலாம். வயது மற்றும் கல்வித் தகுதி தேர்வு செய்யும் பயிற்சியை பொறுத்து மாறுபடலாம். இத்திட்டத்தின் கீழ் தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப 100 வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற திறன் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழ் இந்தியா முழுவதும் பல நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. பயிற்சியுடன் சேர்ந்து தொடர்பு திறன், நேர்முக தேர்வு திறன், பணியிட ஒழுக்கம், ஆளுமை மேம்பாடு போன்ற மென்மை திறன்களும் கற்பிக்கப்படுகின்றன. பல பயிற்சி மையங்களில் வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு உதவியும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் சேர விரும்புவோர் அருகிலுள்ள PMKVY அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையத்தை அணுகலாம், அல்லது தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இணையதளம் மூலம் அருகிலுள்ள பயிற்சி மையம் மற்றும் பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவல்களை அறிந்து பதிவு செய்யலாம். விண்ணப்பிக்கும் போது பொதுவாக ஆதார் அட்டை, மொபைல் எண், முகவரி சான்று, கல்விச் சான்றிதழ்கள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வங்கிக் கணக்கு விவரங்கள் போன்ற அடிப்படை ஆவணங்கள் தேவைப்படும். பதிவு செய்யப்பட்ட பிறகு தகுதியின் அடிப்படையில் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு இலவசமாக திறன் பயிற்சியும் பெறலாம். ஒரு நாட்டின் மிகப்பெரிய செல்வம் அதன் இளைஞர்களே. அந்த இளைஞர்களின் திறமையை வளர்த்து வேலைவாய்ப்புக்கும் தொழில் முனைவுக்கும் வழிவகுக்கும் முக்கியமான திட்டம்தான் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

முன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

நேர்கள் கேட்ட பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், தேவா, அனுராதா ஸ்ரீராம் மற்றும் கிருஷ்ணராஜ் பாடியது. இசை தேவா, பாடலாசிரியர் வைரமுத்து. நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 2:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் இனி கேட்கலாம்

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் ஜீவா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கர்ப்ப காலங்கள்ல அந்த டெலிவரி டைம்ல வந்து பல்வேறு வகையான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. மெயினா என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து நார்மல் டெலிவரி பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்றாங்க, முடியாத பட்சத்துல வந்து சிசேரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் போறாங்க. இதனால பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி உங்களை பத்தி சில விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க.
2: ஆகாஷவாணி நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் பிரேமாவின் வணக்கங்கள். டாக்டர் பிரேமா மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெலிவரி டைம்ல லேடிஸ் சந்திக்கிற சில பிரச்சனைகள், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சிசேரியன் ஆன லேடிஸுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும், அவங்க திரும்பியும் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் பத்தி நம்ம கிளியர் பண்ண போறோம். சோ, ஒன்ஸ் அ சிசேரியன் இஸ் ஆல்வேஸ் அ சிசேரியன் அப்படிங்கறது தான் முன்னாடி இருந்த கான்செப்டா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஆபரேஷன் மூலமா டெலிவரி பண்ணி பேபி எடுத்திருந்தாங்கன்னா, இனிமேல் எத்தனை தடவையா இருந்தாலும் சிசேரியன் தான் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி நம்ம மக்கள் கிட்ட இன்னைக்கு இருந்துட்டு வருது. அந்த கேள்விக்கான விடையதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஒரு தடவை சிசேரியன் பண்ணா திரும்ப திரும்பி சிசேரியன் பண்ணணுமா அப்படிங்கறது கிடையாது. நீங்க ஒரு ப்ராப்பர் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, ரெண்டாவது உங்களுக்கு நார்மல் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கரெக்டான கேண்டிடேட் யாரு, கேண்டிடேட் செலக்ஷன் தான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சிசேரியன் வந்து ஒரு நான் ரிகரிங் இண்டிகேஷனா இருக்கணும். அதாவது திரும்பி திரும்பி வர பிரச்சனைகளா இருக்கக்கூடாது. கேண்டிடேட் செலக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேண்டிடேட் செலக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிசேரியன் உங்களுக்கு பண்ணிருப்பாங்க, அந்த சிசேரியன் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, திரும்பி திரும்பியும் அந்த ரீசனுக்காகவே சிசேரியன் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கறதா இருக்கக்கூடாது. அதாவது உங்களோட இடுப்பெரும்பு ரொம்ப குறுகலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ராக்டட் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எத்தனை தடவையா இருந்தாலும் உங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணி பேபி எடுக்க முடியும், திரும்பி நார்மலுக்கு ட்ரை பண்ணவே முடியாது. ஆனா சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேபி உள்ள உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம், இல்ல பேபி ஏதாவது பிளாசென்டல் இஷ்யூ ஏதாவது இருந்திருக்கலாம், அந்த மாதிரி வளர்ச்சி குறைவு ஏதாவது இருந்திருக்கலாம், பிரஷர் சுகர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், இல்ல வலி வர்றதுக்கு உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வலி வராம இருந்திருக்கலாம், கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுக்காகவாவது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிசேரியன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ரெண்டாவது டைம் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த டைமும் உங்களுக்கு வந்து சில டிக் மார்க்ஸ் இருக்கணும், அப்படிந்தாதான் நம்ம நார்மலுக்கு ட்ரை பண்ண முடியும். அதாவது இந்த பிரெக்னன்சில வந்து உங்களுக்கு எந்த விதமான கோமார்பிலிட்டிஸ் பிரஷர் சுகர் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேபியோட வெயிட் வந்து ஆவரேஜான வெயிட்டா இருக்கணும். ரொம்ப அதிக எடை இருந்தாலும் நம்மளால ட்ரை பண்ண முடியாது. அது மாதிரி 3.5 கிலோ 4 கிலோ அது மாதிரி எல்லாம் வெயிட் இருந்துச்சுனால நம்மளால கண்டிப்பா ட்ரை பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம்

ஃபர்ஸ்ட் சிசேரியனுக்கும் இந்த பிரெக்னன்சிக்குமான இடைவெளி வந்து கண்டிப்பா 18 மாதங்களுக்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம நார்மலுக்கு ட்ரையே பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு குறைவா இருக்கிற பிரெக்னன்சிஸ் வந்து டைம்ஸ் வந்து நம்ம நார்மலுக்கு ட்ரை பண்ணும் போது அந்த தையல் விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கண்டிப்பா முதல் பிரெக்னன்சிக்கும் இந்த பிரெக்னன்சிக்குமான இடைவெளி 18 மாதங்களுக்கு அதிகமா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். இதுக்கப்புறம் இந்த பிரெக்னன்சில வேற நஞ்சு கொடி கீழே இருக்கிறது, தண்ணி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறது, இல்ல தண்ணி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிறது, அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு மோட்டிவேஷனோட கரெக்டான உணவுகள் உட்கொண்டு ப்ராப்பரா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அது மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷனோட இருந்து உங்களுடைய கைனகாலஜிஸ்ட நீங்க அணுகினீங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த பிரசவ காலத்துக்கு முன்னாடி ஒரு 38-39 weeks ஆகும்போது கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சிசேரியனோட ஸ்காரோட திக்னஸ், அதாவது அந்த தழும்போட திக்னஸ் வந்து நம்ம ஸ்கேன்ல அசஸ் பண்ண முடியும். அதையும் அசஸ் பண்ணி பார்த்துட்டு அதுவும் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மலுக்கு ட்ரையே பண்ண முடியும். அப்புறம் பிரசவ டைம்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க வந்து விபேக், அதாவது இந்த வெஜினல் பர்த் ஆப்டர் சிசேரியன் செக்ஷன் அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து 24 hours ஆபரேஷன் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதோ, 24 மணி நேரம் பிளட் பேங்க் ஃபெசிலிட்டி இருக்கு, 24 மணி நேரம் மயக்க மருந்து நிபுணர்கள் இருக்கிறாங்க, 24 மணி நேரமும் குழந்தைங்க டாக்டர்ஸ் அதாவது பீடியாட்ரிஷியன்ஸ், அப்புறம் அதை விட முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஸ்டெட்ரிஷியன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மகளிர் மகப்பேறு மருத்துவர் இருக்கிற இடத்துல தான் இந்த விபேக் நீங்க ட்ரை பண்ணணும். சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கண்டிப்பா ட்ரை பண்ணவே கூடாது. அது வந்து சில சமயங்கள்ல உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். இப்ப பிரசவ சமயத்துல உங்களோட டாக்டர் மகப்பேறு மருத்துவர் எப்படி உங்களை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து விபேக் பண்றதுல. சோ தானாவே வலி வந்து பிரசவ வலி வந்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அப்படின்னா சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகம். இன்னொன்னு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து 39 வாரம் வரைக்குமே வலி வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களை டாக்டர் பரிசோதிச்சு பார்த்துட்டு கர்ப்பப்பை வாயோட நிலைமை எப்படி இருக்கு, பேபி எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகிறதுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகிற ஃபோலிஸ் கத்தீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் டைலட்டேஷன், அதுதான் யூஸ்வலா ஃபாலோ பண்ணுவோம். மத்தவங்களுக்கெல்லாம் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சிசேரியன் இல்லாம ரெகுலரா வர்ற பேஷண்ட்ஸுக்கு ட்ரை பண்ற மாதிரி டேப்லெட்ஸோ ஜெல்லோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வைக்க மாட்டோம். அதெல்லாம் கான்ட்ரா இண்டிகேட்டட், ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து அந்த கர்ப்பப்பையில இருக்க தையல் விட்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால அதே நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஃபோலிஸ் இன்டெக்ஷன் அதுதான் பண்ணுவோம், மெக்கானிக்கல் டைலட்டேஷன். அதுக்கு அடுத்தது கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வலி வர்றதுக்கான மருந்து, அதாவது ட்ரிப்பு மூலமா குளுக்கோஸ் மூலமா மருந்து செலுத்துவோம். அதுல இருந்து உங்களுக்கு ஸ்லோவா வலி வர ஆரம்பிக்கும், கர்ப்பப்பை வாயும் நல்லா ஓபன் ஆக ஆரம்பிக்கும், பேபியோட தலை மெதுவா கீழே இறங்கி வரும். அதுக்கப்புறம் ஸ்லோவா கர்ப்பப்பை நல்லா ஓபன் ஆகி 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண விட மாட்டோம். அந்த டைம்ல வந்து 10 சென்டிமீட்டர் ஃபுல் டைலட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பேபியோட ஹெட்டை வந்து வேக்யூம் இல்ல ஃபோர்செப்ஸ் அது மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்தி அந்த ஸ்கார் மேல அதிக டென்ஷன் வராத மாதிரி பாத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 1-to-1 மானிட்டரிங், அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒருத்தர் பக்கத்திலேயே இருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா அதுதான் உங்களோட தாய்க்கும் சேய்க்கும் ரொம்ப நல்லது. மதருக்கு வந்து பெயினா வைட்டல்ஸ் சொல்லுவோம், அதாவது பல்ஸ் ரேட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த தையல் விட்டு போச்சு அப்படின்னா அங்க பிளீடிங் ஆகிறதுனால மதருக்கு வந்து பல்ஸ் ரேட் அதிகமாகலாம். அதே கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி பிளட் பிரஷர், பிளட் பிரஷரும் நார்மலா இருக்கான்னு பாத்துட்டே இருப்போம். கண்டினியூஸா இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் மதருக்கு. பேபிக்கும் அதே மாதிரிதான், பேபியோட இருதய துடிப்பு அதுக்கு ஒரு மெஷின் இருக்கு, கார்டியோ டோக்கோகிராம் சிடிஜின்னு சொல்லுவோம். அந்த மெஷின் வச்சு கண்டினியூஸா பேபியும் மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ ரெண்டு பேரும் தாயும் சேயும் நலமா இருக்காங்க அப்படிங்கறதுல 100% வந்து பக்கத்துல இருக்கிற கைனகாலஜிஸ்ட் ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அது ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். எந்த சமயத்துல நமக்கு சந்தேகம் வருது, பேபியோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஆகுது, இல்ல மதரோட பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு வந்து அந்த ஸ்கார் விட்டு போயிருச்சு, அந்த தையல் விட்டு போயிருச்சு அப்படிங்கிற டவுட் வந்து சின்ன டவுட் வந்துச்சுனாலும் நம்ம கண்டிப்பா உடனே நம்ம சிசேரியன் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம மதரையும் பேபியும் நல்லபடியா குடுக்கறது தான் ஒரு ஒரு மகப்பேறு மருத்துவருடைய எய்ம். அதனால சின்ன டவுட் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் உடனே நம்ம வந்து சிசேரியன் மூலமா டெலிவரி பண்ணிடுவோம். அதற்கான எல்லா
எக்ஸ்பிளனேஷன்ஸ், கன்சென்ட்ஸ் இதெல்லாமே முன்னாடியே நம்ம பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட், அட்டண்டர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து வீபேக் ட்ரை பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.

0: தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் நீங்க இந்த வீபேக் ட்ரை பண்ணணும்.
1: கர்ப்ப காலங்கள்ல பெண்கள் அதாவது இந்த பிரசவிக்கிற நேரத்திலேயே பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுல வந்து இந்த டெலிவரியில நார்மல் டெலிவரி சிசேரியன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரி காரணங்களுக்காக வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள்.
1: டாக்டர், இப்ப வந்து நீங்க ஒரு பேஷண்ட்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் வச்சுக்கோங்க. நார்மல் டெலிவரிக்காக அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. சம் ரீசன்ஸ்னால மோஷன் வந்து குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் போதே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உடனடியாக வந்து நம்ம சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கலாம்?
2: இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து எந்த பேஷண்ட்டுக்குமே நம்ம வந்து 100% அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. இந்த கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் ஆகும், இவங்களுக்கு கண்டிப்பா சிசேரியன் தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த பேஷண்ட் நமக்கு பிரசவ வலியோட வந்தாங்கனாலும் சரி, இல்ல நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி வலி வர வைக்கிறோம் அப்படின்னாலுமே 50-50 சான்ஸ் தான் நார்மல் டெலிவரி ஆகிறக்கும் சிசேரியன் ஆகிறக்கும். இப்ப சம்டைம்ஸ் இங்க கேட்ட மாதிரி சில பேபிஸ் வந்து நம்ம பிரசவ வலி வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து உள்ள வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பேபிஸ் வந்து உள்ளேயே மோஷன் போயிடுவாங்க.

0: அது வந்து மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பேபிக்கு மூச்சு திணறல், அந்த பிரசவ வலியோட ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் சம்டைம்ஸ் பேபிக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது உள்ளே வளர்ச்சி குறைவு ஏதாவது இருக்கலாம், தண்ணி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஏதாவது இருக்கு, இல்லை குறமாச பிரசவமாக இருக்கலாம், அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பேபி வந்து மூச்சு திணறல் வந்து உள்ளேயே மோஷன் போயிடும். அதுதான் நம்ம வந்து கண்டினியூஸாக கண்காணிச்சுட்டே இருப்போம் அந்த சிடிஜி மெஷினை வச்சு. அந்த சிடிஜி மெஷின்ங்கிறது என்னன்னா கர்ப்பப்பையோட கான்ட்ராக்ஷன்ஸ், அந்த வலி வர்ற தன்மையும் மானிட்டர் பண்ணும், அட் த சேம் டைம் பேபியோட ஹார்ட் பீட் இருதய துடிப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதையும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பேபி வந்து அந்த மூச்சு திணறல் ஏற்படுது பேபிக்கு அப்படின்னா இம்மிடியட்டா நமக்கு அந்த மெஷின்ல தெரிஞ்சிடும், ஹார்ட் பீட் வந்து கம்மியாகும். கம்மியாகும் போது இன்னொன்னு நம்ம வந்து உள்ள செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் தெரிஞ்சிடும், உள்ளேயே மோஷன் போயிடுச்சு அப்படின்னா அந்த பனிக்கூட நீர் வந்து கலர் மாறிடும், யூஸ்வலா வாட்டரியா கிளியரா இருக்கும். இது பேபிக்கு மூச்சு திணறல் வந்து உள்ளேயே மோஷன் போயிடுச்சு அப்படின்னா அந்த பனிக்கூட தண்ணி வந்து கிரீன் கலர்ல மாறிடும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து லேபர் அதாவது பிரசவ வலி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த பேபி வந்து அந்த பிரசவ வலிய தாங்குமா தாங்காதான்னு. அந்த டைம்ல சம்டைம்ஸ் சிவியரா டிஸ்ட்ரெஸ் வந்து மூச்சு திணறல் வந்து ஹார்ட் பீட் ரொம்ப குறையுது அப்படின்னா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நம்ம பேபியை காப்பாத்துறதுக்கு உடனே சிசேரியன் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் வந்து ஒன்னு ஹார்ட் பீட் குறையறது, நம்ம பிரசவ வலி நல்லா வந்துட்டு இருக்கும் ஆனா நம்ம அந்த மானிட்டர்ல பார்த்தோம்னா பேபியோட ஹார்ட் பீட் கம்மி ஆயிட்டு இருக்கும், அந்த ரீசன்காக நம்ம சிசேரியன் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம பேபியோட சைஸ் ஆவரேஜா தான் இருக்கும், ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து அந்த மதரோட இடுப்பு எலும்பு வழியா அந்த பேபியோட தலை கீழே இறங்கி வராது, சிபிடி அப்படின்னு சொல்லுவோம், செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன், அதாவது அந்த பெல்விஸுக்கு அந்த பேபி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கலாம், அது வந்து கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகாது, அது கரெக்டான டைம்ல நம்ம டயக்னோஸ் பண்ணி கரெக்டா நம்ம பேபியை டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும், இல்லனா சம்டைம்ஸ் பேபிக்கு வந்து ஆஸ்பிக்சியேட் ஆயிடும், மூச்சு திணறல் வந்துடும், அந்த ரீசன்காக நம்ம பண்ணுவோம். நிறைய நாள் வந்து நம்ம நார்மலா பிரசவ வலி வந்து பேஷண்ட்ஸ் வந்துடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம், சில டைம் வந்து சிலருக்கு பிரசவ வலி வரவே வராது, அவங்களுக்கு வந்து நம்ம மருந்து வச்சு வலி வர வைப்போம். அப்படி இருந்துமே சிலருக்கு நம்ம எவ்வளவு மெடிசன்ஸ் கொடுத்தாலும் கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகாது, வலி அந்த அளவுக்கு நம்ம டெலிவரி ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அதிக வீரியத்தோட வலி வரணுமோ அந்த அளவுக்கு வலி வராது. அது மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வேற ஆப்ஷனே கிடையாதுங்க, கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகல அப்படின்னா நம்ம எமர்ஜென்சியா சிசேரியன் செக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இது மாதிரி காரணங்களுக்கு எல்லாம் தான் நம்ம யூஸ்வலா கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகாம இருக்கிறது, தலை கீழே இறங்கி வராம இருக்கிறது, குழந்தைக்கு மூச்சு திணறல் வர்றது, இதெல்லாம் தான் எமர்ஜென்சி இண்டிகேஷன்ஸ், நம்ம எப்ப வேணாலும் ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம சிசேரியன் பண்ண வேண்டியது வரலாம். சில டைம் மக்கள் வந்து அவங்களுக்கு பெயின் டாலரேட் பண்ண முடியாதனால அவங்க வந்து என்னால வலி தாங்க முடியல எனக்கு சிசேரியன் பண்ணி விடுங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது உண்டு. ஆனா இப்ப எல்லாம் அதுக்கு அட்வான்ஸ்டா வந்து வலி நிவாரணங்கள் நிறைய வந்துடுச்சு, எபிடூரல் போட்டுக்கலாம், முதுகுல ஒரு ஊசி போட்டுருவாங்க மயக்கண மருந்து நிபுணர் வந்து, அவங்களுக்கு வந்து வலி இருக்காது ஆனா கரெக்டா லேபர் வந்து ப்ராக்ரஸ் ஆகும், தலை கீழே இறங்கி வரும், கர்ப்பப்பை வாயெல்லாம் ஓபன் ஆகும், நம்ம கேர்ஃபுல்லா அதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்போம். நிறைய வலி குறையறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சுங்க, இப்ப லேட்டஸ்டா வந்து வாட்டர் பர்த்திங் அதாவது வெந்நீரில் பிரசவம், அளவான சூடு, உடம்பு தாங்குற அளவுக்கு இருக்கிற சூடு யூஸ்வலா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் தரும். அதே மாதிரிதான் பிரசவ வலி இருக்கும் போது அந்த தண்ணியில உள்ள மதர் வந்து அந்த பாத் டப்னு சொல்லுவோம் அதுல இருந்தாங்கன்னா அவங்க பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியோட சூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதுவும் அவங்களுக்கு பெயின்லெஸ் லேபர் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி நிறைய இப்போ வலி நிவாரணங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பெயின் இல்லாம நம்ம டெலிவரி பண்றது மூலமா வந்து வலினால எனக்கு சிசேரியன் வேணும் அப்படின்னு கேக்குற மக்களோட எண்ணிக்கை இப்ப கம்மி ஆயிட்டு வருது.
1: பெயின்லெஸ் பிரெக்னன்சி பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய தகவல் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு, மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில பெயின்லெஸ் பிரெக்னன்சி பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கர்ப்ப காலங்கள்ல அந்த டெலிவரி டைம்ல வந்து பெயின் இல்லாம ஒரு டெலிவரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
2: ஆகாஷவாணி நேயர்களுக்கு உங்களுடைய கர்ப்ப கால

0: நேரத்தில் உங்களுடைய மகப்பேறு மருத்துவர் சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டயட்ரி அட்வைஸ் அவங்க கொடுக்குற மாதிரி ரெகுலராக ஃபுட் எடுத்துக்கிறது, நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிறது, அப்புறம் அது இல்லாமல் வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ், உங்களுடைய கர்ப்பகால கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்புறம் ரெகுலராக ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஹைலி பாசிபிள். இன்னொன்று, லேபர் டைம்லையும் பிரசவ டைம்லையும் எப்படி வந்து பெயினை டாலரேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதையும் ப்ராப்பராக பண்ணினீங்கன்னா பெயின் இல்லாமல் டெலிவரி பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே உங்களால் பெயினை டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நான் சொன்னேன் மாதிரி எபிடூரல் இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது முதுகு தண்டவரத்துல ஒரு ஊசி போட்டு வலியில்லா பிரசவம் பண்ணிக்கலாம், இல்ல பர்த்திங் அது மாதிரி பெயின்லெஸ் டெலிவரிக்கும் போய்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டா டாக்டர் சொல்ற அட்வைஸ ஃபாலோ பண்ணி செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தீங்கன்னா பெயின்லெஸ் டெலிவரி கண்டிப்பா சாத்தியம்தான். அதுக்கு மேல முக்கியமான விஷயம் வந்து யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் பாடி. யுவர் பாடி நோஸ் எவ்ரிதிங். எப்பப்ப என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது உங்களுடைய பாடிக்கு கரெக்டா தெரியும். அந்த கியூஸ கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கனாலே வலி இல்லாம டெலிவரி பண்ணிக்க முடியும்.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா அருமையா நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ஆகாஷவாணி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இத்தனை நேரம் பேஷண்டா நான் சொன்னதெல்லாம் லிசன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் பிரேமா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:59:47. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார்.

0: கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 312 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 3வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நீங்க உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டு மகிழும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில இணைக்கூடிய முதல் காலர், வணக்கம்.
2: கோவை சிறுவாணிச்சால் ஆலாந்துறை நரசிபுரம் கந்தசாமி பேசுறேங்க.
1: கந்தசாமி, என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்தீங்க?
2: இருக்கும் பொழுது ரசிக்கணும், அந்த பாடல் வேணுங்க மேடம்.
1: கொடுத்துடலாங்க.
2: அடுத்த படத்துல இருந்துங்க.
1: சரிங்க.

பதிவு செய்யாமே உலகத்திலே யாருமில்லே. அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே இந்த உலகம் புதைக்காமே விட்டதில்லை.

0: டீ டைம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து விசுவநாதன் பேசுறேங்க.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
1: நீலமலை திரளல இருந்து சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. நேயர்கள் எல்லாருக்காவும் கொடுத்துடலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: நிகழ்ச்சியில இணையவிருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: கேரளா திருச்சூர்ல இருந்து குருவாயூரப்பன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
4: காட்டு ரோஜா திரைப்படத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணனுக்குங்கிற பாடல்.
0: காட்டு ரோஜா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வாரம் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு சண்டே வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நேர்கள் எல்லாரும் அப்படியே ஓய்வு நேரத்தில் அப்படியே வந்து நம்ம எஃப்எம் கேட்டுட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், ஹாப்பியான சாங்ஸ் எல்லாம் மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணுமாறு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில இனிய குடியாடு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டில இருந்து தேவி பேசுறேங்க.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
1: நம்ம நம்நாடு படத்திலிருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அந்த பாட்டுங்க மேடம்.
0: கொடுத்துடலாம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ரங்கமுத்து.
3: என்ன பாடல் என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
4: அங்கமுத்து
3: என்ன பாடல் என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
4: நினைத்ததை
3: முடிப்பவன் படத்துல
4: இருந்து. அந்த படம் மேடம்
3: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.
4: நன்றி மேடம்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 3:27 நொடியில் டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் அழகழகான பாடல்களாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த பாடல் கேட்க வர்றாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு சகோதரிக்கு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சிநாதன்.
0: என்ன பாடல், என்ன திரைப்பட்டில இருந்து கொடுக்கலாங்க?
1: எனக்கு நேற்று இன்று நாளையில நான் படித்தேன் காஞ்சியில நேற்று. MGR சூப்பரா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நேர்களை நிகழ்ச்சியில தொடர்ந்து கடைசியா நம்ம நேயர் கேட்ட பாடல் கேட்டலாமா?

இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நான்

கண்ணாயிருந்தார் நாட்டுக்காக உழைப்பதற்கே.

வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே.

0: நேர்களே, இன்று இரவு 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 135வது பகுதி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். டிடைம் நிகழ்ச்சி கேட்டுக்கும் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
1: படம் கண்ணன் என் காதலன், டி எம் சௌந்தரராஜன், எல்லாரும் ஸ்ரீ பாடல, மின்மினியை கண்மணி என்ற பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல், என்ன திரைப்பட்டில இருந்து கொடுக்கலாங்க?
1: திக்கு தெரியாத காட்டின் படத்திலிருந்து கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறவாது.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். டீ டைம் நிகழ்ச்சியில நேர்கள் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், 1970s இருந்தெல்லாம் வந்து சாங் கேட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து தனியா 640 அந்த சாங்ஸ் எல்லாம் போறதுனால 1950s and 60s 1969 வரைக்கும் அந்த பாடல்கள் மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில இடையே கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் தாசப்பா கனூர்லிருந்து சாவித்ரி புஷ்பராஜ் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
1: மேடம் அடிமை பெண் படத்துல இருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலி பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: என்ன மூவில இருந்து என்ன சாங் கொடுக்கலாங்க?
1: பேசும் தெய்வம் படத்துல இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த பாடல் கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா கொடுக்கலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் ஊர்நாத சுவை.

0: 5:59 நிகழ்ச்சியோட நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வர்றாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜேஸ்வரி.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
1: அன்பக்கரங்கள் படத்துல இருந்து பி வி எஸ் சுசீல் அம்மா பண்ண இரவு விரிந்து விடும் அந்த பாடல்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்கள் அனைவரும் சூப்பர் டூப்பரான சாங்ஸ் எல்லாம்

நேரம் 3:59 நொடி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நாடகம் தப்பி ஓடாதே தங்கமே, எழுதியவர் கோபு பாபு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.

0: கடவுளே, மணி 6 ஆக போகுது, இன்னும் இந்த மீராவை காணமே. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 வருஷத்துல என்னைக்கு அவன் நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
1: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்ப வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலையை பத்தி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாம வேலை புழிஞ்சு எடுக்கும். ஆபீஸ்க்குள்ள போயிட்டோன்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற?
0: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 மணிக்கு வந்துடும் நம்பி 4 மணிக்கு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணாம். பார்க்கல வாக்கிங் போறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். வாட்ச்மேன், என்ன சார் இன்னைக்கு உங்கள் லேட்டா? இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படபடனு ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான். அவளை தாண்டி போறல 5ல 2 பேருக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும்போது கண்ணத்தில் விழுற குழி நல்ல உயரம் அப்படின்னு. மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தரம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 ரூபா கம்மியாக இருக்குன்னு கவுண்டரில் அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், திருப்பி கொடுத்துட்டான். அதோடு விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு லவ்ல வந்து நிக்குது. 2 வருஷம் ஆச்சு.
2: ஆ, மீரா தான் ஃபோன் பண்றா. மீரா, என்ன விளையாடுறியா? 4 மணிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ என்னடானா?
1: கத்தாதே, என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூம்ல விழுந்துட்டாராம், அதனால அவளை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: போன மாசம் பாத்ரூம்ல விழுந்தாங்களா, அது யாரு?
1: அது அவளோட சித்தப்பா.
2: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா?
1: இப்போ அது ரொம்ப முக்கியமா? நான் வந்துகிட்டே இருக்கேன்,
2: சீக்கிரம் வா.
0: மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்டு இருக்கான். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். ஆனால் இப்போ அவளை கோபம் வருது. அவளை பார்த்தவொன்னே அப்படி சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயத்தை பற்றி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. அவள் எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனால் புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்துடுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. கடவுளே, நீ தான் கூட நடத்தி கொடுக்கணும். ஆ, வந்துட்டா. இந்த ட்ரெஸ் நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லா தான் இருக்கு.
2: ஆ, வரா வரா வரா.
1: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
2: நான் எதுவும் கேட்கல. மீரா, ஒரு நிமிஷம். என்னப்பா, லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ். இதெல்லாம் உனக்கு புரியாது.
1: யார்கிட்ட பேசுற?
2: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில அடிச்சுட்டு போறானே, அவங்கிட்ட தான் சொன்னேன்.
1: சரி சரி, வா பக்கத்து ஹோட்டல்ல போய் ஏதாவது.
0: நான் இப்ப டிஃபன் சாப்பிட மூடலயே இல்ல.
1: கோமா.
0: மீரா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
1: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸா பேசுற? உங்க வீட்டுல உனக்கு வேற பொண்ணு பாக்குறாங்களா?
0: அதெல்லாம் இல்ல.
1: பின்ன
0: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல், பீச்சு, மால் அப்படின்னு சுற்றி இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
1: நான் தான் சொன்னேனேப்பா, எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டாக டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
2: இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்கே நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படி தான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் லவ்வருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு. இவனை கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
1: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்கள் வீட்டில் எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு ரெண்டாயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
0: இவ்வளோ குழப்பத்தில் எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலான்னு நீ
1: நினைக்கிற? உண்மையான காதல் எத்தனை வருஷமா இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
2: இந்த சினிமா டைலாக்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
1: என்ன?
2: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஓடி போயா?
2: ஓடி போயா? நிஜமாவே ஓடி போய் இல்லை, பஸ், கார், ஆட்டோ இப்படி எதுலையாவது போய்.
1: முரளி, நான் எங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு

0: தலைவலி ஜொரனா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆஃபீஸ்ல இருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லையே உட்கார்ந்துருப்பாங்க, அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ சாதாரணமா சொல்ற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, என்னால முடியாது. அவங்கள ஏமாத்திட்டு வர என்னால முடியாது.
1: மீரா, சுலபத்துல அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிற போது நம்ம காலம் கடத்திட்டு போறதுல அர்த்தமே இல்லை. ஊர்ல இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். பெத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டான்னு சொல்றவங்க, இப்போ கோவப்படுறவங்க பின்னால சமாதானமாகி ஏத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
0: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏத்துக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
1: மீரா, இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு. இந்த விஷயத்துல என் முடிவு சரியா இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வருவோம். முதல்ல கோவம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்ன சொல்ற?
0: இல்ல இல்ல இல்ல முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால ஓடி வர முடியாது, நிச்சயம் முடியாது.
1: சரி, ஓகே. இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் முடிவுல மாறுதல் இருந்தா எனக்கு போன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோட்வர் சொல்லு போதும்.
0: நான் போன் பண்ண மாட்டேன்.
1: நீ போன் பண்ணுவ?
0: நோ,
1: கண்டிப்பா போன் பண்ணுவ.
0: இல்ல,
1: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
0: முரளி.
1: புதன்கிழமை
0: முரளி,
1: திருத்தணி
0: முரளி.
2: மீரா, மீரா, என்ன இவ ஆபீஸ்ல இருந்து வந்ததே லேட்? ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
3: மீரா, மீரா, கதவை தரமா?
2: மீரா, என்னமா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, உடம்புக்கு என்னமா?
0: ஒன்னும் இல்லம்மா, லேசான தலைவலி.
4: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உட்காரு மீரா, இரு இரு, நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபாய் காணிக்கையா போடுறப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியா போயிடணும், அவ பழைய மாதிரி ஆயிடணும். மீரா, என்னமா ஆச்சு, என்னமா ஆச்சு?
0: கொஞ்சம் பேசாம இறேன். இப்ப என்ன உயிர் போற மாதிரியா கிடக்க? ஓவர் ஆக்ட் பண்ற
4: மீரா.
0: இங்க பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற?
4: அது இல்லம்மா,
0: முதல்ல நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றத நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
4: சரி மீரா.
3: மீரா, மீரா, இந்தாம்மா காஃபி.
0: இவ்வளவு பாசமா இருக்கிற அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
2: மீரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்தாம்மா இந்த காஃபிய குடி.
5: காமாட்சி, காமாட்சி.
3: என்னங்க?
5: ஹாப்பி நியூஸ்.
3: ஹாப்பி நியூஸ்?
5: மீரா, நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு.
0: என்னப்பா?
3: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
5: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம்தான்.
0: கடவுளே,
3: என்னங்க, என்ன சொல்லுங்களேன்.
5: காமாட்சி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் என்கிட்ட கொடுத்தார் இல்லையா?
3: ஆமா.
5: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமா இருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார்.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
0: ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
5: மீரா, என்னமா உனக்கு ஓகே தானே?
0: அப்பா, அது அது வந்து இப்ப எதுக்குப்பா கல்யாணம்?
3: ஏய் மீரா, இப்பதானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்க ஏற்பாடு பண்றோம்.
0: இல்லப்பா, அது வந்து
5: மீரா, ஊர் உலகத்துல பாக்குறனே உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தி வீணா அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லம்மா. நாங்க பத்த பொண்ணு எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரனா கொடுத்துருக்காருமா.
0: இல்லப்பா, இல்ல, நானும் ஒருத்தர காதலிக்கிற, ஆனா சொல்றதுக்கு தயங்குறேன்.
3: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
0: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேம்மா?
5: மீரா, மாப்பிள்ள பேரு ரகு.

0: ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம். ஒரு வாரம் இருப்பாராம். அவரை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
1: அப்பா, முரளி ரொம்ப நல்லவப்பா. நேர்ல பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
2: என்னங்க, வீட்ல நல்ல விஷயம் நடக்க போகுது. உடனடியா திருப்பதிக்கு போயிட்டு வந்துருவோமா?
0: நிச்சயமா போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? வேண்டாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையே போயிட்டு வந்துருவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
3: புதன்கிழமை நீ போன் பண்ற?
1: இல்ல, புதன்கிழமை நான் போன் பண்ண மாட்டேன்.
2: என்னது சம்பந்தம் இல்லாம புதன்கிழமை போன் பண்ண மாட்டேன்னு சொல்ற?
0: மீரா, என்னமா இது?
1: இல்லப்பா, வந்து என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். புதன்கிழமை போன் பண்ணு பேசலாம்னு சொன்னா நான் புதன்கிழமை போன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
0: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ.
2: மீரா, ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
1: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேமா, ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்ப வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்க புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
2: நீங்க சும்மா இருங்க. சந்தோஷத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ முதல்ல சாப்பிட்டோம். நீங்க திருப்பதிக்கு போற ஏற்பாட கவனிங்க.
0: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
2: அடட, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
4: சொன்ன நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
0: காமாட்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
2: ஏங்க, அவளும் அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகை கார்ல இடம் இருக்காதே.
4: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
0: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
4: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே.
0: நிஜமாவா?
4: ஆமா.
2: பாடா,
4: நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம், சொன்ன நம்ப மாட்டேன். நேத்திக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
2: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
4: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
2: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துருச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
4: என்ன திடீர்னு பிளான்? மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
0: இல்ல.
2: ஆமா, யூஎஸ் பையன்.
0: காமாட்சி, ஆமான்னு சொன்னா போதாதா? யூஎஸ் வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெருமுழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
2: அவங்க வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
4: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிடுறியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்ட. உனக்கு யூஎஸ் மாப்பிள்ள ஓகே தானே?
5: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
4: உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
1: மரியாதையா?
4: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கி இருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
1: திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
0: ஏமா,
1: எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
0: ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா, இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
1: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட்
0: எடுத்துக்கிறேன். காமாட்சி, நம்ம மீரா எப்பவும் போல தானே இருக்கா?
2: ஆமா, ஏன்
0: இல்லை? அவ மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்டேன்.
1: நான் ஏன் முரளிய பார்த்தேன், ஏன் முரளிய லவ் பண்ணின, இப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளிய வெறுத்து ஒதுக்கி இருப்பேன். ஆனா ஆனா அவன் அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை.

0: ரொம்ப டீசன்ட். எஸ் எஸ் ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க. ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம். அப்படி என்னால முரளியை பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள்ள, நான் இருக்கிற குழப்பத்துல இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள்ள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள்ள தேடுவாங்க. ஆனா என்னால அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனச பாற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏன் கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லைன்னா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
1: மீரா, மீரா,
0: என்னமா?
1: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுது, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
0: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை போன் பண்ண சொல்லியிருக்கானே, போன் பண்றதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது? என்ன இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம தடுக்கிறது என் மனசுதானா? கடவுளே!

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காபி ஷாப்பு கூட்டி வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போனா வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன், முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம் வா.
0: உட்காந்தாச்சு, சொல்லு.
1: இது என் கல்யாணத்தை பத்தி.
0: வாவ், கங்க்ராட்ஸ்.
1: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
0: சொல்லு.
1: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது?
0: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாதே, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு.
1: அதான் என் குழப்பம் கல்யாணி. ஏன் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
0: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், சிலது பயங்கர சிக்கலா இருக்கும். அவ்வளவே, நானே லவ் மேரேஜ் தானே.
1: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
0: ஆமா.
1: எப்படி?
0: சுரேஷ் என் கூட காலேஜில் படித்தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேராக அவனை என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கல, அவங்க வீட்லேயும் இதே நிலைமை தான், ஒரே சண்டை ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாமல் 4 வருஷம் அமைதியாக இருந்தோம். அதுக்கு மேலே உறுதியாக இருந்தோம்,

0: அவங்க பெரியவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இது ரொம்ப ரேர் கேஸ், எல்லா காதலும் இப்படி சுமூகமா முடியும்னு சொல்ல முடியாது, அநேகமா தகராறு தான். ஆமா, நீ என்ன பண்ண போற?
1: அது புரியாம தானே உன்ன கேக்குறேன்.
0: மீரா, ஒண்ணு என்ன மாதிரி நீ தைரியமா முடிவெடுத்து முரளிய உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் பேசணும்.
1: அது சத்தியமா நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்ல, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
0: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
1: அப்பாவோட வார்த்தையை மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டுல.
0: ஒண்ணு மேல ஒண்ணுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்பதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டுல சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
1: ஆமா,
0: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும். அம்மாவால பாவம் எதுவும் பேச முடியாது.
1: ஆமாண்டி.
0: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு எங்க யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா?
1: என்ன?
0: உங்க அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
1: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிட்டு வந்தியான்னு ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவாரு, உன்னையும் திட்டுவாரு.
0: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேல நீ தான் முடிவு பண்ணிக்கணும்.
1: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா தப்புன்னு நினைக்கிறியா?
0: மீரா, உன்னையே என்னால புரிஞ்சுக்க முடியலையடி. இதுல முரளியோட ஏற்பாட்டை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்?
1: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம் கொடுத்துருக்கான்.
0: ஏய், நாளைக்குதான் புதன்கிழமை.
1: ஆமா, எனக்கு படபடன்னு இருக்கு.
0: மீரா, நான் உன்னை சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமா இரு. நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.
1: இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு தூக்கம் நிம்மதி எதுவுமே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அதை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் ஏன்னு நீ கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒன்று சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டில் வந்து இதை சொல்றப்ப கூட அவங்க சம்மதிச்சு அதை ஏற்றுக்கணும். டோட்டலாக பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பார்த்து செய்ப்பா. இப்போ நல்ல நேரம், உன் சன்னதி முன்னாலேயே நான் முரளிக்கு ஃபோன் பண்ணுறேன். போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தியா?
2: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் ஃபோன் பண்ணுவது எனக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா, லைன்ல இருக்கியா?
1: திருத்தணிக்கு போகலாம்.
2: ஏய், சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாம உறுதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
1: ஆனா நான் அப்படி இல்லை. அப்பா அம்மாவை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ரெண்டு மூணு நாள்ல தான் என்கிட்ட அவ்வளவு பிரியமா நடந்துகிட்டாங்க, அதாவது வழக்கத்தை விட அதிகமா. எனக்கு மனசே கேக்கல முரளி.
2: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
1: எனக்காக ஒரு யூஎஸ் மாப்பிள்ள வேற பாத்திருக்காங்க. என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்லை. எப்படியும் நான் அவங்க பேச்ச தட்ட மாட்டேன்னு சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
2: மீரா, எனக்கும் அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா. ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ணை நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா, மீரா, மீரா, முதல்ல அழகுறத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன், உட்காந்து பேசுவோம்.
1: வேண்டாம் வேண்டாம், எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில இருந்து தான் பேசுறேன். இங்க யாராவது பாத்துட்டா வம்பு. போன்லயே பேசிக்கலாம்.
2: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி காலையில யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
1: முரளி, முரளி, ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க. எங்க வம்பு கிடைக்கும்னு அலையிறவங்க.

0: அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்ன கூப்பிடுறேன். ஓகே
1: ஓகே.
2: மீரா,
3: நீதானா? தூரத்துல இருந்து பார்த்த போதே சந்தேகமா இருந்தது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
0: கோவில்ல என்ன பண்ணுவாங்க?
3: அதானே, அத போய் கேக்குறேன் பாரு. ஆமா, நீ யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்தியே.
0: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டீங்களா?
3: சீச்சி, அதோ அந்த பூக்கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்த.
0: அப்பட.
3: ஆமா, போன்ல யாரு? யுஎஸ் மாப்பிளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
0: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
3: தெரியணும்னு இல்ல, தெரிஞ்சா பெட்டர். இல்ல மீரா, நீ என் பொண்ணு மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாம
0: எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கால் பண்ணணும். நீங்க கிளம்புறீங்களா?
3: நான் ஒருத்தி எங்கிதம் தெரியாதவ. நீ மாப்பிளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவுல எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த யுஎஸ் மாப்பிள்ள கிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
0: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
3: சரி, வரேன் வரேம்மா,
0: வரேன். முரளி, அவங்க போயிட்டாங்க.
1: மீரா, வேற யாராவது வரத்துக்கு பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22 விடிய காலையில கிளம்பிடுவோம். வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி.
0: எப்படி அன்னைக்கு?
1: ஏன், 22 வேண்டாமா?
0: இல்ல இல்ல, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
1: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய கால 4 பஸ் காலியா இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன். கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா, மீரா, நடுவுல ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கரை நடக்க போதுல, சரியா?
0: சரி
1: மீரா, அன்னைக்கு காலையில வீட்ல ரெடியா இரு, நான் ஒரு ஆட்டோல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பாத்துடுவாங்க.
1: அப்போ நீ எப்படி வருவ?
0: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
1: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேரா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. நான் 4 அங்க வந்துருவேன். நீ 4:30 5 வந்துடணும். வழக்கம் போல டிலே பண்ணிடாதம்மா, சரியா? கொஞ்சம் சந்தோஷமா ஊன்னு சொல்லேன்.
0: சரி.

0: எவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி வந்துருச்சு. மணி விடிய காலையில 4, முரளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். எல்லா சாமியும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்றது தப்பு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்பா அம்மா பாவோ, ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்த் தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே, என்னாச்சு? ஓய்யோ, என்னது, பெட்ல அம்மா அப்பாவை காணோம், எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா, ஒருவேளை பாத்ரூம்ல இல்லையே. ஐயோ, எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, இங்கேயும் இல்லையே. ஒருவேளை மாடியில, மாடியிலே இல்லையே, எங்க எங்க போயிட்டாங்க? ஹலோ
1: மீரா, நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
0: அம்மா,

0: அம்மா,
1: இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா, அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால அந்த குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி யோசிச்சு பாக்கறது இல்ல. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாம திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கும் போது தாமா தெரியும். இப்ப நானும் உங்க அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டு, உங்க அப்பா அம்மா எங்க என்ன ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்றதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்பு தான்மா. இந்த லெட்டரை படித்ததுக்கு அப்புறம் வீட்லேயே இருக்கிறதா ஓடி போறதாங்கிறத நீயே முடிவு செய்துக்க.
0: அன்புடன் அப்பா அம்மா. யோ அப்பா, இப்படி தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா?
1: முரளி முரளி கூப்பிடுறானே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யன்னு நினைச்சிடுவானே.
0: இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இதை விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறினேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? புரியலையே.
3: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி அஞ்சராகுது, இன்னைக்கு கோலம் போடவே காணோம். வீட்டுல லைட் எதுவும் எரியல.
4: காமாட்சி காமாட்சி!
1: கடவுளே, என்ன இது? மீரா மீரா இப்படி வெறும் தரையில கிடக்க? மீரா மீரா,
4: காமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா?
1: மீரா எழுந்துருமா, எழுந்துரு. என்ன வேணும் உங்களுக்கு?
3: இல்ல, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க. ஆமா, காமாட்சி எங்க? என்னாச்சு மீரா?
1: அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
3: நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணையா நான் இருக்கேன், சொல்லுமா.
1: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
3: மீரா, நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.
1: தெரியும், கிளம்புங்க.
3: ஐயோ, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிம்மா, நான் வரேன்.
1: ஐயோ, மறுபடியும் முரளி போன் பண்றானே, போனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி, சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணும், என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான், வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க, இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேக்குற எல்லாரையும், கடவுளே நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன்.

0: நான் தைரியம் இல்லாத ஒரு முரளி, உன்னை ஏமாத்திட்ட. என்னை தடுக்கிறது என் மனசு, அதை மீற முடியாம நான் தவிக்கிறேன்.
1: பாத்திரம் தேய்க்கணும், துணி தோய்க்கணும், ஒரு வேலை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டோ திட்டுன்னு திட்டு விடுவாங்க.
0: நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு.
2: என்ன கண்ணு கோவமா பேசிக்கின?
0: ஆமா கோவம் தான். நீ கிளம்பு முதல்ல.
2: கிளம்பவா? என்னவோ சரியில்லையே. அப்பா எங்க?
0: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
2: என்னடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
0: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
2: அது இல்ல, வீட்டுல பெரியவங்கள காணோம். ஒன்னு கேட்டா நீ கோவமா பேசுற.
0: ஒருவேளை ஐயோ ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ?
2: சே சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
0: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அது வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ. சங்கிலியே இல்லாம என்ன வீட்ல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
3: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததான். இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8:30 ஆகுது. மீரா என்ன எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமா இருக்கு, வீட்டில் சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் என்னை ஏமாத்த அவள் போட்ட நாடகம் இப்போ தானே புரியுது. அவள் சொன்னான்னு 2 வருஷம் காத்துட்டு இருந்தேனே, என்ன மாதிரி மடை அவனாவது இருப்பானா? யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே. சரின்னு சொல்லிட்டு இப்போ அனாத மாதிரி பஸ் ஸ்டாண்டில் புலம்பு விட்டாள. ஆமாம், என்னை நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினைச்சாளா, இல்லை ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடைச்சான் சுத்தலான்னு நினச்சாளா? நிலமையப்பார், ஃபோனை பார்த்துக்கிட்டே எப்போ ஃபோன் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்பேன் தெரியுமா? இப்போது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. அதுவும் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள். இன்றைக்கி ஃபோன் எடுக்காமல் வெறுப்பேற்றுறாள்னா அவள் எவ்வளோ பெரிய சாடிஸ்டாக இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் புட்டி வச்சுருக்காங்க, ஃபோனையும் பிடுங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கணுமா? நோனோ, சான்ஸே கிடையாது. ஃபோன் அடிக்குது, அதானே மீராவான்னு பார்த்தேன். அவள் எங்கே கூப்பிட்றது? திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா நானும் காலையில்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரலை. கரெக்ட் மணி, நீ சொன்ன இவங்களை எல்லாம் கையோடு கூட்டிகிட்டு வந்ததா ஆச்சு, இல்லைன்னா கடைசி நேரத்தில் கூட கழுத்துருப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் ஆச்சு. ம், இல்லை மணி, அது சரியாக வராது. நான் சொல்கிறத கேளேன். நீ சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு அசிங்கம். 10 பேரோட அவங்க அப்பா வந்து என்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. எப்போ என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது பெரிய தப்பு. மனசு சரியில்லை தான் மணி, கவலைப்படாத. அது அப்போ வந்தப்புறம் வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. சாரி மணி, உனக்கு தொந்தரவு பண்ணிட்டேன். முருகரை நல்லா வேண்டிக்கோ, ஃப்ரீயாக இருந்தான்னா ஏன்பா இப்படிலாம் நடக்குதுன்னு கேளு.

போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துகிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா? அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா அப்படி இப்படின்னு ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே, ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணில் படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே

0: போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணில் படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேக்குறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்னு என்னென்னமோ பேசுறாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, மீரா
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணும், வந்து வந்து எங்கன்னு கேக்குறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடி மறுபடி என்ன பார்க்க வரீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கேயும் இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேக்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது கதர் ஜிப்பா வேட்டியில? பெரியவர் வராரு. ஐயோ, ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
2: நீங்க யாரு?
1: நான் சரோஜா, பக்கத்து வீட்ல இருக்கேன்.
2: பக்கத்து வீட்னா அங்க இருக்க வேண்டியதுதானே, எதுக்கா இங்க இருக்கீங்க?
1: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
2: அவன் இருக்கானா?
1: எவன் யாரு?
2: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசலே நிக்கிறீங்க? மீரா, மீரா.
1: மீரா உங்களுக்கு தெரியுமா?
2: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
0: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
2: இந்த நந்தியை முதல்ல நகர சொல்லுமா?
1: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க உள்ள வாங்க.
2: மீரா, எங்க அவன், உங்க அப்பா?
0: வந்து அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
2: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி வாட வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்கை பிரித்து பத்திரமும் எழுதிக்கலான்னா நம்பி கிளம்பி வந்தால் இப்போ வெளில போயிருக்கானா? எங்கே போயிருக்கான்? எப்போ வருவான்?
0: தெரியல.
2: என்ன எங்கிட்ட ட்ராமா பண்ணுறான்? அவன் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
1: நீங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
2: நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, இதுல நீங்க தலையிடுறது தப்பு.
1: நான் நிஜத்தை சொல்றேன்
0: ஆண்டி.
1: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.
0: ஆண்டி
1: நீ சும்மா இரு மீரா. அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வந்த. அதான்
2: மீரா, இதெல்லாம் நிஜமா?
1: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க, இல்லையா மீரா?
0: ஆமா ஆமா.
2: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு. போன போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குற.
0: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
2: சபாஷ், ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல் நோட்டீஸு, கோர்ட்டு கேஸ்ன்னு அவனை சந்தி சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்க அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
1: நான் தான் ஆமாங்கறனே.
2: நீங்க மீராவா?
1: இல்ல சரோஜா.
2: அப்ப கொஞ்சம் வாய் மூடுறீங்களா?
1: சரி.
0: அப்பா அம்மா இப்ப இல்ல, அவ்வளவுதான். வந்ததும் உங்களை கூப்பிட சொல்றேன் சித்தப்பா.
2: என்ன ஒரே டவுட்டா இருக்கு,

0: இந்த அம்மா திருச்சியில் கும்பாபிஷேகங்கிற, நீ இப்போ இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியாக இருக்க. கண்டுபிடிக்கிறேன் எத்தனை நாள் என்னை ஏமாற்ற முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், ஸோ ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
1: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்டு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இவன் பார்க்க போகணும், நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்க கிளம்பினதும் வீட்டை பூட்டை போட்டுட்டு கிளம்பியனும். அதனால
0: வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்க பாஞ்சுக்கிட்டு வந்து பதில் சொல்றீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்காக இருக்கணும்?
1: உண்மைதான்,
0: கிளம்புறேன். ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்க வேணாலும் மட்டும் உங்க அப்பன்ற சொல்லு.
1: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
0: மீரா,
1: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
0: கொடையை மறந்து போயிட்டேன்.
1: நீங்க கொடை கொண்டே வரலையே.
0: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
1: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
2: ஆண்டி, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் வரணுமா? சமாளிச்சு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
1: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கல்ல.
2: ஆண்டி, எனக்கு ஒன்று தோணுது.
1: என்ன?
2: மணி சாயங்காலம் 5 போகுது.
1: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்லை போய் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடலாம்ல.
2: ஷோ ஆண்டி, மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
1: சரிம்மா சரி.
2: ஆண்டி, அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலேயும் அவங்கள தேடாமல் இருக்க முடியாது.
1: எங்கேன்னு போய் தேடுறது?
2: ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
1: என்ன?
2: போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
1: மீரா, போலீஸ்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
2: அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்க என்னால முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
1: நீ சொல்றதும் சரிதான். சரி வா. மீரா, அங்க பாரு யார் வருதுன்னு. அம்மாவும் அப்பாவும் வராங்க.
2: அம்மா, அப்பா.
1: காமாட்சி, எங்க போயிட்டீங்க? பாவம், அவ எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா தெரியுமா?
2: எங்க போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா?
1: சரி சரி, முதல்ல உள்ள வாங்க.
2: அப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க?
3: உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம் இல்லைம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதுக்காகத்தாம்மா நாங்கள் போனோம்.
1: ஒன்றுமே புரியலையே.
4: கொஞ்சம் இரு, எல்லாம் உனக்கு புரியும்.
2: அப்பா, நான் என்ன இந்த உலகத்தில் யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டிங்களே, இது நியாயமா?
3: மீரா, காதல் தப்புன்னும் காதலிக்கிறது பாவம்னும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா. உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா அது தப்பு இல்லை, ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடி போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாமல் 6 எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாருமா. சேர்ந்து பெற்றவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும்போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
1: அப்போ மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா? இப்போ புரிஞ்சு போச்சு.
5: மீரா, கொஞ்ச நாளாகவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இதை நினைச்சு நானும் உங்க அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்லை, தெரியுமா உனக்கு?
3: உனக்காக யூஎஸ் மாப்பிள்ளை பார்த்துருக்கோன்னு சொன்ன போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு, உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
2: அப்பா, அது அது வந்து
3: அதெல்லாம் அப்பறம் சொல்றேம்மா. நான் நேரடியாக இதை பற்றி விசாரிச்சா எதையாவது சொல்லி சமாளிப்பேன். சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவ, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
5: ஆனா அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
3: உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி ரூம்

0: உங்களை போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. உங்க அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவ வீட்டை விட்டு ஓடி போனான். அதனால உன் விஷயத்த வேற விதமா கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
1: மீரா, ஓடி போறதும் உங்க வாழ்க்கையை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா இருந்ததே தவிர, குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா?
0: நீங்க ஓடி போனா மட்டும் இல்லம்மா, நாங்க ஓடி போனாலும் நாலு பேர் வந்து உங்களை விசாரிச்சா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
1: இங்க பாரு மீரா, மனசார உனக்கு ஓடி போனோங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படிச்சதும் நீங்க எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்பவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படிதானம்மா?
0: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகல? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேல இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது? தடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பாலத்தையும் கத்து கொடுத்துருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்றேமா, காதலிக்கிறது தப்பு இல்லை, ஓடி போறது தான் தப்பு.
2: அதெல்லாம் சரி, போனதை தான் போனீங்க, போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும். நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க.
3: அப்பா, வீட்டுல ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்துலதான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரிச்சு அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு. அதனாலதான் முதல்லயே சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது. ஆனா உலகத்திலேயே பொண்ணு ஓடி போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்க அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி கதை கட்டி பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன்ப்பா, இப்ப ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடக்கலனா நானுமே இதை உணர்ந்திருக்க மாட்டேனே.
1: மீரா, அதான் சொல்றோம், பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனா நிச்சயமா ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
2: காமாட்சி, நான் பக்கத்துல இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் அவ நார்மலா இருக்கா.
3: ஏப்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடி போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
4: நான் தான் மீரா சொன்னேன்.
3: கல்யாணி, நீயா?
4: ஆமா மீரா, அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்போவாவது உங்க அம்மாவை நான் பார்ப்பேன், என்னை பத்தியும் உன்னை பத்தியும் எல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளிய லவ் பண்றத பத்தி நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆன்டின்னு கூட அவங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனா நீ எதை பத்தியுமே வீட்டில் சொல்லலை போல இருக்கே, அவங்கள வந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க?
5: அப்போதான் என்னை காஃபி ஷாப்ல நீ மீட் பண்ணு, முரளியோட ஓடி போறதா இருக்கேன்னு சொன்ன. அப்ப நீ கொஞ்சம் குழப்பத்துல இருந்த. ஏ மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பிளானை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீயும் உங்க 22ஆம் தேதி பிளானை பத்தி சொன்ன. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அது உங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன், அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே, எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இதை பத்தியெல்லாம் யோசிச்சுதான் உங்க அப்பா அம்மா கிட்ட வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளிய வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியா சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க, என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்கா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுக, ஆர்ப்பாட்டம், அது இதுன்னு எதுவும் இல்லாம வீட்டை விட்டு ஓடி போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
2: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனா அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால அவ்வளவு சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
3: ஆண்டி, என்ன பொறுத்த வரைக்கும் இனி பழசு

0: எதை பத்தியும் நான் பேசுறதா இல்ல. முரளிய நான் ஏமாத்திட்டேன். அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
1: மீரா, முரளிய மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. காதல் உன்னை மறக்க விடாது.
0: சாரி கல்யாணி, நான் உறுதியா இருக்கேன்.
1: ஆஹா, முரளிய மறுபடியும் நேர்ல பார்த்தா என்ன மறந்துடுங்க அப்படின்னு தைரியமா சொல்லிடுவியா?
0: நான் எங்க பார்க்க போறேன்?
1: அப்படியா? முரளி, முரளி உள்ள வாங்க.
2: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
0: முரளி, முரளி, நீ நீ எப்படி?
3: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடுதான்.
1: ஆமா மீரா, ஒரு தடவை என் போன்ல இருந்து முரளிக்கு நீ போன் பண்ண தெரியுமா? அப்பவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியா முரளிக்கு தான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரேன்னு போய் பார்த்தேன். பரிதாபமா இருந்தது. விடிய காலையில இருந்து காலையில 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிருக்காரு. நானா போனேன், என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன்.
4: பழகுன கொஞ்ச நேரத்திலேயே அம்மா நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
3: மீரா முதலியே இதை சொல்லியிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
2: மீரா, உங்க அப்பா அம்மா என்ன பிடிச்சு போச்சுன்னு சொன்னவொன்னு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஆச்சு. ஈவினிங் எப்போ வரும், எப்போ வரும் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா?
1: மீரா, முரளிய மறந்துட்டேன், மறுபடி எங்க பார்க்க போறேன்னு ஏதோதான் என் முன்னாடி சொன்னியே, இப்ப முரளியே முன்னாடி நிக்கிறாரு. என்ன சொல்ல போற?
0: என்ன மன்னிச்சிடு முரளி, என்ன மன்னிச்சிடு. சத்தியமா சொல்றேன், என்னால உன்னை மறக்கவே முடியாது.
2: ஏய் மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பி ஹாப்பி.
0: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.
1: மீரா, காதலிச்சா வீட்டுல சொல்லி பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, புரிஞ்சுதா?
0: எஸ்.
5: சரி, மீரா கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்?
0: திருத்தணியில.
2: திருத்தணியா?
6: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சில் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லக்ஷ்மி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: நேரம் இப்போது 5 மணி.
8: நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்தவொரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசிய விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர்

0: திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவ் நகரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
3: சித்திர செவ்வானம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் KPR கலை அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை.
4: இன்னைக்கு பொதுவாகவே குழந்தைங்க நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. அதுவும் கல்லூரிக்கு போற பிள்ளைகள் அப்படின்னா கைகள்ல இருக்க செல்போனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாவே இருக்கு. அறிவுசார் ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்றோங்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றம். அப்படி இன்னைக்கு வரப்போற ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட பேராசிரியரோட சேர்ந்து அரசாங்கத்துல என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்மளோட அவங்க நிகழ்வுல மூலமா சொல்ல இருக்காங்க.
5: நாளைக்கு பிளேஸ்மெண்ட் டிரைவ் இருக்குன்னு பாத்தீங்களா?
6: ஆமா, எல்லாரும் இப்ப அதை பத்தி தான் பேசுறாங்க.
7: எனக்கும் என்ன பண்ண போறனு தெரியல.
5: ஏன்?
7: ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப் போட சொல்றாங்க, இன்னொருத்தவங்க பிரைவேட் ஜாப் போட சொல்றாங்க, சில பேர் பிசினஸ் பண்ண சொல்றாங்க.
6: நானும் தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
5: நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில போகணும்னு நினைக்கிறேன்.
7: நான் ஒரு நாள் ஓன் பிசினஸ் பண்ணலான் இருக்கேன்.
6: ஆனா நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நமக்கே தெரியலையே.
5: அதுதான் பெரிய பிரச்சனையே.
8: என்னங்க பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு?
7: வணக்கம் சார்.
8: உங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு முதல் படிதான். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது.
7: என்ன சார், உண்மையாவா?
8: ஆமாம், முதல்ல நம்ம வந்து நிறைய உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேச ஆரம்பிக்கலாமா? உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஒருத்தனுக்கு இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் அவனுக்கு வேலை கிடச்சிருமா?
5: இல்லை சார், ஸ்கில்ஸ் முக்கியம்னு நினைக்கிறேன்.
8: எக்ஸாக்ட்லி, ஸ்கில்ஸ் தான் முக்கியம். என்னமா ஸ்கில்ஸ்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப், டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்.
7: அதை எப்படி சார் வளர்த்துக்கிறது?
8: அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் ஸ்கில் இண்டியா, PMKVY அந்த மாதிரி. அது வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கும் நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உதவும்.
5: அது ஃப்ரீயா சார்?
8: மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரீ தான், ஆர் வெரி அஃபோர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு.
6: சார், அப்போ சர்டிஃபிகேட் கிடைக்குமா?
8: எஸ், கண்டிப்பாக. அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களோட வேலைவாய்ப்புக்கு ரொம்ப உதவும்.
7: அப்படின்னா டிகிரி கூட ஸ்கில்ஸும் இருக்கணுமா சார்?
8: அப்சல்யூட்லி. ஒரு டிகிரி உங்களுக்கான ஒரு கதவை திறக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்கில் அந்த கதவுக்கான சாவியை கொடுக்கும். இன்னைக்கு தேதியில் இன்டர்நெட் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிளாஸ் ரூம் சொன்னால் நம்புவீங்களா?
5: ஸ்வயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
8: எக்ஸாக்ட்லி, ஸ்வயம் ஒன் ஆஃப் த கிரேட் பிளாட்ஃபார்ம். அது ஆக்சுவலாக நிறைய ப்ரொஃபஸர்ஸ் அதில் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக முன்னாடி தான் நிற்கிறாங்க.
6: சார், அப்போ இது யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா சார்?
8: கண்டிப்பாக. இதெல்லாம் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் ஆஃப்லைனில் கற்றுக்கிற எல்லா விஷயமும் ஆன்லைன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.
5: அப்படின்னா வீட்டிலருந்தே கற்றுக்கலாமா சார்?
8: கண்டிப்பாக. இது வந்து மோரல்லஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸை ரொம்ப லிமிட் பண்ணிடும்.
7: இப்போ தான் ஏஐ வந்துருச்சுங்க சார், அப்பயும் படிக்கணுமா?
8: ஏஐ ஒரு டூல் தான், அது உங்களை வந்துட்டு அதிகமாக படிக்க வைக்கவே தவிர உங்கள் வேலையை அதை பார்க்காது.
6: அப்படின்னா நம்ம கற்றுக்கிறத எப்பவுமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார்?
8: எப்போவுமே. உங்களோட வாழ்க்கையில் கற்றுக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும்
6: சார். அப்போ நிறைய பேர் பணம் இல்லாமல் அவங்க படிப்பை பாதியிலே நிறுத்திடுறாங்க.
8: அன்ஃபார்ச்சுனேட்லி அது உண்மைதான். பட் ஆனால் நிறைய ஸ்காலர்ஷிப், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நம்ம நாட்கள் நடந்துட்டு இருக்கு.
5: எங்கே அப்ளை பண்ணுறது சார்?
8: நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்.
7: எஜுகேஷன் லோன் சார்?
8: எஜுகேஷன் லோன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னா உங்களோட படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
6: அப்படின்னா பணம் இல்லைங்கிறதுக்காக நம்ம கனவை பாதையில் நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார்?
8: கண்டிப்பாக.
5: இன்ஃபர்மேஷன் இருந்தால் வழி கிடைக்கும்.
8: ம், சொல்லலாம்.
7: இதுதான் சார் எனக்கு பிடிச்ச டாபிக்.
8: என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்க தான் என்டர்பிரெனர்ஷிப்.
6: அப்படியா?

0: அப்படின்னா எல்லாருமே வேலை தேடணும்னு அவசியம் இல்லையா?
1: சில வேலை உருவாக்கவும் முடியும்.
2: எக்ஸாக்ட்லி, ஆண்டர்பிரனர்ஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இந்த கண்ட்ரியோட க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த டிஸ்கஷன்ஸால நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க?
1: கத்துக்கிறது என்பது வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் தொடரணும்னு நினைக்கிறேன் சார்.
0: அது மட்டும் இல்ல, வாய்ப்புகளை நாமளே தேடணும், அதை பார்த்து பயந்து நிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார்.
3: ஒரு நல்ல யோசனை பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைச்சிட்டேன் சார்.
2: சக்சஸ் இஸ் நாட் லக், அது வந்து உங்களோட அறிவுத்தன்மை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஸ்கில்ஸ் மற்றும் உங்களுடைய க்ரோத்துக்கான ஒரு அங்கீகாரம்.
1: எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு,
0: அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கனவு பாதையும் இருக்கு.
3: அந்த கனவை நம்புற தைரியம் இருந்தா போதும்.
1: கற்றுக்கொள், வளர்ந்துகொள், முன் செல்லடா.

0: நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: சார், ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்னு சொன்னீங்களே, ஆனால் பணம் இல்லாமல் எப்படி?
2: அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்.
3: என்னென்ன சார்?
2: முதல்ல ஸ்கில் இந்தியா மிஷன், ஸ்கில் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கு.
3: இதெல்லாம் எந்த மாதிரி கோர்ஸ் சார்?
2: இந்த கோர்சஸில் மோர் தென் 30 செக்டார்ஸ் இன்க்ளூடிங் IT, ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சர்லாம் இருக்குது.
1: சர்டிஃபிகேட் கிடைக்குமா சார்?
2: எஸ், இது ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும்.
3: ஆன்லைன்லேயும் பண்ணலாமா சார்?
2: அப்சல்யூட்லி. தேர் இஸ் அ போர்ட்டல் கால்ட் ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப், அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லோன் பண்ணிக்கலாம்.
3: சார், நான் IAS ஆகணும்னு இருக்கேன், இது எனக்கு உதவுமா சார்?
2: கண்டிப்பாக. இதில் iGOT கர்மயோகி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க.
1: அப்படின்னா படிப்பு, திறன், வேலை எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா சார்?
2: நிச்சயமாக, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அண்ட் அது எல்லாமே நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்த மாதிரி தான் கிடைக்கும்.
3: இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தவற விட்டோம்.
2: தென் இதுமாதிரி தவற விடாதீங்க
1: சார். விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி ஆப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால, அதை எப்படி ஆரம்பிக்கிறது?
2: அது ஒரு எக்ஸலண்ட் ஐடியா ஆக்சுவலாக. அதுக்கு தான் ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது ஒன்று சப்போர்ட் பண்ணணும்.
3: அது என்னது சார்?
2: இட் வாஸ் லான்ச் இன் 2016 டு என்கரேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப். அதில் உங்களுக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், ஃபண்டிங் சப்போர்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவையான மென்டர்ஷிப்பும் கிடைக்கும்.
1: ஆரம்பிக்க பணம் வேணுவாங்க சார்?
2: அதுக்கு தான் உங்களுக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிற ஒரு லோன் ஸ்கீம் இருக்குது, அது மோர் தென் 50,000 to 10 lakh நீங்கள் லோன் எடுத்துக்கலாம்.
3: அப்போ இதுக்கெல்லாம் பேங்க் கேரண்டி வேணுமா சார்?
2: நோ, அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ்.
3: நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் போகலான்னு இல்லை சார், அதற்கு உதவுமா?
2: டெஃபினட்டா. டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதில் BPO ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்ற நிறைய இடத்துல Tier 2 and Tier 3 cities உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் இருக்குது.
1: ரூரல் ஏரியாவில் வாய்ப்புகள் இருக்கா சார்?
2: எஸ், த பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் சப்சிடிஸ் ஃபார் ரூரல் என்டர்பிரைசஸஸ் நிறையா இருக்குது.
3: அப்படின்னா வேலை தேடுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளே வேலை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாமா சார்?
2: எக்ஸாக்ட்லி. மேக் இன் இண்டியா அண்ட் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலியமாக நிறைய யங் என்டர்பிரினர்ஸ் என்கரேஜ் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட்.
3: கனவு பெருசாக இருந்தால் போதும்,
2: அண்ட் அதுக்கு தைரியமும் ஒரு முதல் படி.
3: சார், எங்கள் வீட்டில் பொண்ணு அதிகமாக படிக்கணும்னு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார்.
2: நிறைய மாணவிகள் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தான் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு.
3: அதெல்லாம் என்னென்ன சார்? அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா சார்?
2: எஸ், த பிரகதி ஸ்காலர்ஷிப் AICTE அப்படிங்கிற நிறுவனம் ஆஃபர் பண்ணுது. உங்களுக்கு பெர் இயர்க்கே அப் டு 50,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க.
1: அப்படின்னா பணம் இல்லாமல் பெண்கள் டாக்டர், இன்ஜினியர் ஆகலாமா சார்?
2: அப்சல்யூட்லி. சுகன்யா சமரிதி யோஜனா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சேவிங் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட். அது எதுக்குன்னா ஃபார் ஃபியூச்சர் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஃபார் அ கேர்ள் சைல்டு.
3: இது ஹையர் எஜுகேஷனுக்கு உதவுமா சார்?
2: PM வித்யாலட்சுமி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கொலாட்ரல் ஃபீ எஜுகேஷன் லோன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது.
1: அப்போ இந்த ஸ்கீமை எங்கே சார் தெரிஞ்சுக்கலாம்?
2: இதெல்லாம் மை ஸ்கீம் அப்படிங்கிற போர்ட்டலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிஜிலாக்கர், உமாங் அப்படிங்கிற ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
3: அப்படின்னா என் கனவை யாராலையும் தடுக்க முடியாது.
2: யாரையும் தடுக்கவும் கூடாது.
4: ஒரு போர்க்களம் வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

0: அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: Oh my God!

0: சார் சார், இந்த பிஎம் கிசான் பற்றி கிளாஸில் படித்தோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது?
1: நல்ல கேள்வி கார்த்திக். பிஎம் கிசான், பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு மகத்தான திட்டம். ஒவ்வொரு சிறு விவசாய குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டில் போகும்.
0: ஸ்டேட்டாக பேங்க் போதா, நடுவில் மிடில் மேன் யாரும் இல்லையா?
1: இல்லை இல்லை, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்.
2: வணக்கம் சார், நான் முருகேசன், தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வரேன். பிஎம் கிசான் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்.
1: ஆ, வாங்க வாங்க. அப்ளை பண்ணிங்களா இல்லையா?
2: இல்லைங்க சார், எப்படி அப்ளை பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை.
1: அப்படியா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கே கார்த்திக் கிட்ட முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கே அப்ளை பண்ணிக்கலாம்.
0: சார், நான் ஹெல்ப் பண்ணுறேங்க சார். சார், இவங்க மீனா, என்னோட நைபர்.
3: கேசிசி மூலமாக உங்களுக்கு உடனடியாக ஷார்ட் டேர்ம் லோன் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் விதை வாங்கலாம், உரம் வாங்கலாம், அறுவடை செய்யறதுக்கு. இதுக்கு வட்டி விகிதம் கூட ரொம்ப கம்மி தான், வெறும் 7% மட்டும்தான். அதுவும் நீங்கள் டைமில் திருப்பி கட்டினா வெறும் 4% தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் மட்டும்.
2: 4%? ப்ரைவேட்டில் அதிகமாக சொன்ன மாதிரி இருந்துச்சிங்களே.
3: எக்ஸாக்ட்லி, அதனால தான் விவசாய கடன் சுழற்சியிலேருந்து விடுபடுவாங்க. இதுவரைக்கும் 7 கோடிக்கு மேலே கேசிசி கொடுக்கப்பட்டிருக்கு.
1: முருகேசன், உங்களுக்கு கேசிசி அப்ளை பண்ண ஒரே ஒரு பிரான்ச் விசிட் போதும். மீனா மாதிரி டெடிக்கேட்டடான ஆஃபீஸர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க.
2: லோன் வாங்குறது இவ்வளோ விஷயம் தெரியாமல் போச்சு எனக்கு.
3: சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு பேங்கிங்கை சிம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்.
0: சார், பிஎம் ஃபாசல் பீமா யோஜனா பற்றி ப்ராஜெக்ட் எழுதுறேன்.

0: இது கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் விவசாயிக்கு எப்படி உதவணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்.
1: PMFBY பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. இது விவசாயிகளுக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. வெள்ளம், வறட்சி, பெஸ்ட் அட்டாக், எந்த இயற்கை சேதமானாலும் காம்பன்சேஷன் கிடைக்கும்
0: சார். ப்ரீமியம் கட்டணுமாங்க சார்?
1: அதுதான் சிறப்பு. கரிஃப் கார்ப்ஸுக்கு 2%, ரபி கிராப்ஸுக்கு 1.5% மட்டும் விவசாயி கட்டணும். மீதி ப்ரீமியம் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் பண்ணும். அதாவது கவர்மெண்ட் விவசாயி பக்கமே நிற்கிது.
2: நானும் ஜாயின் பண்ணலாமா சார்?
1: கண்டிப்பாக. கேசிசி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி என்ரோல், இல்லைன்னாலும் நேரடியாக அப்ளை பண்ணலாம். 2016 ஸ்டார்ட் ஆன இந்த ஸ்கீம் இப்போது 5.5 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெனிஃபிட் ஆகிறாங்க.
3: முருகேசன் சார், உங்கள் ஊரில் லாஸ்ட் இயர் கிராப் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். PMFBY-ல என்ரோல் ஆகியிருந்தால் காம்பன்சேஷன் கிடச்சிருக்கும் உங்களுக்கு.
2: சே, தெரியாமல் போச்சு, இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேன்.
0: அவேர்னஸ் தான் முக்கியம் சார். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வில்லேஜுக்கு போய் இந்த ஸ்கீம் பற்றி சொல்லணுமா?
1: அதுதாங்க உங்களோட டியூட்டி. படித்தவங்க ஃபீல்டில் போய் விவசாயிகளுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும். கவர்மெண்ட் திட்டம் போட்டிருக்கு, அதை நாம தானே கொண்டு போய் சேர்க்கணும்.
2: சார், நேற்று சோஷியல் மீடியாவில் ஈனாம் பற்றி பார்த்தேன். ஆன்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ண முடியுமா?
1: இது 100% உண்மை. ஈனாம், எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ரெவல்யூஷனரி இனிஷியேட்டிவ். ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுங்கள், நாடு முழுக்க பையர்ஸ் பிட் பண்ணுவாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்.
0: சார், மிடில் மேன் தேவையில்லையா?
1: மிடில் மேன் டிபெண்டன்சி குறையும், நேரடியாக பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும். 1000+ மேற்பட்ட மண்டிஸ் இப்போ ஈனாமில் இணைஞ்சிருக்கு.
3: முருகேசன் சார், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஈனாம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். என்னோட பிரான்ச்லேயே ஒரு டெமோ செஷன் அரேஞ்ச் பண்ணிடலாம்.
2: இது நல்லா இருக்கே. எங்கள் ஊரில் இருக்கிற மற்ற விவசாயிகளுக்கும் நான் இதை சொல்கிறேன்.
1: அதுதான் வைரல் அவேர்னஸ். கவர்மெண்ட் ஸ்கீமை மவுத் டு மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுறதே ஃபாஸ்டஸ்ட் வே. ஒவ்வொரு விவசாயியும் இன்னொரு விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சொல்லியே திரணும்.
0: சார், சாயில் ஸ்கீம் கார்டு பற்றியும் சொல்லுங்கள். ப்ராஜெக்டில் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
1: எக்ஸலண்ட். சாயில் ஹெல்த் கார்டு. கவர்மெண்ட் ஃப்ரீயாக மண் பரிசோதனை பண்ணி கார்டு கொடுக்கும். என்ன ஃபர்டிலைசர் எவ்வளோ போடணும்னு சயின்டிஃபிக்கலி சொல்லும். இதனால் ஃபர்டிலைசர் வேஸ்ட் குறையும், ஈல்டு கூடும், கஷ்டமும் குறையும்.
2: ஃப்ரீயாக சாயில் டெஸ்ட் பண்ணுறாங்களா சார்?
3: ஃப்ரீ மட்டும் இல்லை, டோர் ஸ்டெப்லேயே வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போவாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயிகள் வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக எல்லா ஆங்கிலையும் யோசிக்கிறாங்க.
2: சார், ஒரு கேள்வி கேட்டு வந்தேன், இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: இதுதான் எஜுகேஷனோட சக்தி முருகேசன். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் போட்டிருக்கு. PM கிசான், KCC, PMFBY, ஈனாம், சாயில் ஹெல்த் கார்டு, PM கிசான் மான்தன் யோஜனா பென்ஷன், இதெல்லாம் உங்களை மாதிரி விவசாயிகளை மனசில் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க.
0: நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் சார்?
1: நீங்கள் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கீமுக்கும் விவசாயிக்கும் நடுவில் ஒரு நாலேஜ் பிரிட்ஜாக செயல்படுங்க. அதுதான் உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
3: நான் பேங்க்ல எவ்ரி சாட்டர்டே கேம்ப் போடுவேன். அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க விவசாயிகள் வரலாம். எல்லா ஸ்கீமுக்குமே நீங்கள் அன்னைக்கே அப்ளை பண்ணிக்கலாம்.
2: நான் என் ஊரில் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் கூட்டிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன்.
1: இந்த நாட்டு விவசாயிகள் நல்லா வாழணும்னு கவர்மெண்ட் நினைக்குது. நாமும் அந்த கனவை நினைவாக்க உழைக்கணும். விவசாயி வாழ்ந்தாதான் இந்தியா வாழும்.
4: ஜெய் கிசான்.
5: உரையாடலில் பங்கு பெற்றோர் பேராசிரியர்களாக ஷியாம் கிருஷ்ணா மற்றும் சஜீவன், மாணவர்களாக நவீனா, கோகுல், பூஜாஸ்ரீ.
6: திருச்செவ்வானம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் KPR கலை அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.
3: இளமை புதுமை.
2: பொதுவாவே உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சோகம் ஆயிடுவாங்க. ஆனா இவங்களை பாருங்களேன், தன்னோட சோகத்தை கூட ரொம்ப சுகமா யோசிக்கிற ஒரு கவிதையா மாத்திருக்காங்க. கேக்கலாம் வாங்க.
4: உடம்பு சரியில்லப்பா எனக்கு, அதான் வர முடியல.
5: ஜலதோஷமா?
4: ஆமா.
5: நீங்க ஜலிப்பு பிடிச்சிச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு என் ஃப்ரெண்ட் எழுதின கவிதை ஒண்ணு ஞாபகம் வந்திருக்கு. சொல்லிட்டா?
4: சொல்லு.
5: என்னை ஏன் இப்படி வதைக்கிறாய் என்று கேட்க எனக்கு ஆசைதான், ஆனால் அதற்கு பதிலளிக்க நீ தயாராக இல்லை. என் சந்தோஷத்தை முழுவதுமாக பறித்துவிட்டு நீ மட்டும் என்னுள் எப்படி நிம்மதியாக குடியிருக்கிறாய்? என்னால் உன்னையும் நீ தரும் வலியையும் ஏற்க முடியவில்லை. அதே சமயம் உன்னை விரட்டவும் முடியவில்லை. உனது இந்த அளவிட முடியாத துன்பத்திற்கு காரணம் யார் என பிறர் கேட்க, நான் எப்படி சொல்வேன் அன்பே உனது பெயரை? காய்ச்சல் என்று. நீ என்னை தேடி வந்ததை ஒரு விதத்தில் ஒப்புக்கொண்டாலும் கூடவே உன் அங்கங்களான சளி, இருமல், காய்ச்சல் இவற்றையும் அல்லவா அழைத்து வருகிறாய்? உனக்கு மாத்திரையால் எவ்வளவு துன்பம் தந்தாலும் நீ தாங்குகிறாய். ஆனால் நான் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? எனக்கு மற்றொரு நேரிடல், எனது அழையா விருந்தாளியான உன்னை என்னால் அன்பாய் கவனிக்க முடியவில்லையே என்று என்னை மன்னித்துவிடு. அதே சமயம் உனக்கு என்மேல் அன்பு அதிகம் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்லை, என்னை விட்டு விலகிவிடு. உனது பிரிவுக்காக காத்திருக்கும் நான்.
6: ஐயோ, கவிதை படித்தோடனே எனக்கே ஜலதோஷம் பிடிச்சிச்சு. படித்த எனக்கே ஜலப்பு பிடிச்சிருச்சு. எழுதுன அந்த வருஷம் நீ காய்ச்சலில் என்ன பாடுபடுறாளோ எப்பா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 ஆகாஷ்வாணியில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நேயர்களுடன் நேர்காணல். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் விவசாயிகளுக்கு இருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். மாணவர்களுக்கு என்ன ஸ்கீம் இருக்கு அதை சொல்றதுக்காக இன்னைக்கு NCCயிலிருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு நாட்டின் வளர்ச்சி அதோட இளைஞர்கள் கையில தான் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாடு இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய இளைஞர் சக்தி கொண்ட நாடுகளில் ஒன்னா இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதற்கு காரணமான இளைஞர்களுக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம சுய தொழில் ஆரம்பிக்க தேவையான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்க அரசு பல முக்கியமான திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முதலாவதா ஸ்கில் இந்தியா திட்டம். இந்த திட்டம் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கமே இளைஞர்களுக்கு வேலைக்கு தேவையான பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ AI மூலமா உருவாக்கி கொடுக்கறது தான். இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல டிகிரி வாங்குறது மட்டும் பத்தாது. கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன எதிர்பார்க்குதுன்னா ஒருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு அப்படிங்கறது தான். அதனால ஸ்கில் இந்தியா மூலமா கம்ப்யூட்டர், கம்யூனிகேஷன், டெக்னிக்கல் ட்ரைனிங், டிஜிட்டல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங், ஆட்டோமொபைல் இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்க்கான ட்ரைனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல டிகிரியில நல்ல பெர்சன்டேஜ் வச்சு பாஸ் ஆகி வெளியே வராங்கன்னா அவங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் இல்லாம சர்வே பண்ண முடியாது. அந்த கஷ்டத்தை குறைக்குதான் ஸ்கில் இந்தியா மாதிரி திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NCC கேடட்ஸ் ஆன நமக்கு டிசிப்ளின், லீடர்ஷிப், டீம் ஒர்க், டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு. இந்த குவாலிட்டிஸோட சேர்ந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் சேரும் போது நம்ம கெரியர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்ததா PMKVY, அதாவது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இந்த திட்டத்தின் மூலமா இளைஞர்களுக்கு இலவச ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் எல்லாருக்குமே சர்டிபிகேஷன்ஸ் கொடுக்கறாங்க. இந்த சர்டிபிகேஷன்ஸ் வச்சு நமக்கு வேலை தேடறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இதுலயும் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதனால இண்டிவிஜுவல்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். சோ அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல அவங்க ஈஸியா அவங்களுக்கு ஜாப் வாங்கிக்கலாம். இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கணும். அப்பதான் நம்ம மத்தவங்களோட இல்லாம நம்ம நம்மளோட டேலண்ட யூனிக்கா ஷோ கேஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இளைஞர்களுக்கு வேலை தேடுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம அவங்கள வேலை கொடுக்கறவங்களாவும் மாத்தணும் அப்படிங்கறது தான் இந்த திட்டங்களோட இன்னொரு முக்கிய நோக்கமா இருக்கு. ஒரு நல்ல ஐடியா இருந்தா அது எப்படி ஒரு வெற்றியான பிசினஸா மாத்துறது அப்படிங்கறதுக்கான எல்லா கைடன்ஸும் நமக்கு இதுல இருந்து கிடைக்குது. அதுக்கும் அரசு பல வாய்ப்புகளை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. NCC யோட முக்கிய இன்னொரு நோக்கம் லீடர்ஷிப் குவாலிட்டி தான். ஒரு நல்ல லீடர் எப்பவுமே புதிய வாய்ப்புகளை தேடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாமும் நம்ம ஸ்கில்ஸ வளர்த்துக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்கு, சொசைட்டிக்கு, நேஷனுக்குன்னு எல்லாருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கணும். ஒரு நாட்டோட பலமே அதோட யூத் பவர் தான்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க. திறன் மேம்பாட்டு திட்டங்களை பற்றி விளக்கமா கூறினீங்க. அடுத்த விருந்தினர் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ உங்க பேரை சொல்லிட்டு ஆரம்பிங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் கேடட் வைஷ்ணவி, KPR கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில 3 வருட NCC கேடட்டா இருக்கேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்க இந்த நேரத்துல தொழில் முனைவு, உடற்தகுதி மற்றும் விளையாட்டு வளர்ச்சி தொடர்பான திட்டங்களை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பல பேர் சொந்தமாக தொழில் தொடங்க விருப்பப்படுறாங்க. இதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கியமான திட்டம் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா. ஒரு நல்ல யோசனைய வெற்றிகரமான தொழிலாக மாற்றுவதற்கு வழிகாட்டுதல், பதவி சலுகைகள் மற்றும் பல்வேறு ஆதரவுகளை இந்த திட்டத்தின் மூலம் கொடுத்துட்டு வராங்க. அதனுடன் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டமும் இருக்கு. இந்த திட்டத்தின் கீழே சிறு தொழில் தொடங்குவதற்கான கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. கல்லூரி முடித்த உடனேயே வேலை தேடாம தன்னம்பிக்கையுடன் தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு. அடுத்து உடற்தகுதி குறித்து பார்ப்போம். ஃபிட் இந்தியா இயக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கிறது. NCC மாணவர்களுக்கு உடற்தகுதி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தினசரி உடற்பயிற்சி, யோகா மற்றும் விளையாட்டு நம்முடைய உடலையும் சரி மனதையும் சரி மிகவும் வலுப்படுத்துகிறது. விளையாட்டு துறையில ஆர்வமுள்ள இளைஞர்களுக்காக கேலோ இந்தியா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. திறமையான இளம் வீரர்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கு பயிற்சியும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. ஒரு ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் உயர்ந்த லட்சியமும் கொண்ட இளைஞர்களே நம் நாட்டுடைய எதிர்காலம். NCC மாணவர்களாகிய நாம் ஒழுக்கம், நேர்மை, தலைமைத்துவம் மற்றும் நாட்டுப்பற்ற நமது வாழ்க்கையில அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும். நாட்டின் வளர்ச்சியில் நாமும் பங்கெடுப்போம். அரசின் மக்கள் நல திட்டங்களை அறிந்து பயன்படுத்துவோம். நன்றி. ஜெயஹிந்த்.
0: ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைவா இன்னொரு NCC கேட காத்திருக்காங்க, உங்களோட எக்ஸ்பிளனேஷனை உங்க பேரை சொல்லிட்டு ஆரம்பிங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் கேடட் அனிதா, KPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில 3 வருட NCC மாணவியா இருக்கேன். முதல் பேச்சாளர் திறன் மேம்பாட்டு திட்டங்களை பற்றி விளக்கமா சொன்னாங்க. இப்போ நம்ம

கல்வி, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் பெண்கள் முன்னேற்றம் தொடர்பான சில முக்கிய திட்டங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல டிஜிட்டல் இந்தியா திட்டம். இந்த திட்டம் இந்தியாவை டிஜிட்டல் முறையில் வலுப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. இதுக்கு முன்னால அரசு சேவையை பெறணும் அப்படிங்கிற பட்சத்துல அரசு அலுவலகங்களுக்கு நம்ம ஏறி இறங்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இணையம் மூலமாவே என்ன வேணும்னாலும் நம்ம பண்ணிக்க முடியுது. அரசு சேவைகள் எல்லாமே இணையம் மூலமாவே கிடைக்குது. எடுத்துக்காட்டு, மாணவர்களுக்கான உதவித்தொகை விண்ணப்பிக்கிற படிவமா இருக்கட்டும், இல்ல தேர்வுக்கு பதிவு பண்றதுக்கான படிவங்களா இருக்கட்டும், இல்ல கல்வி சான்றிதழ் பெறுவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல பெற முடியுது. இது NCC மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு. ஆன்லைன் மூலமா நிறைய தேர்வுகள், போட்டி தேர்வுகள், இல்ல நமக்கு அன்றாட வாழ்விலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இணையத்தின் மூலம் நம்ம வந்து கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை இப்போ இருக்கு. அடுத்ததாக

0: ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு. ஆன்லைன் மூலயமா நிறைய தேர்வுகள், போட்டி தேர்வுகள், இல்ல நமக்கு அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இணையத்தின் மூலம் நம்ம வந்து கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை இப்போ இருக்கு. அடுத்ததாக தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி பார்க்கலாம். இந்த புதிய கல்வி முறை மாணவர்களோட முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு இருக்கு. புத்தக அறிவு மட்டுமே ஒரு மாணவனுக்கு சமூகத்துல வாழ்றதுக்கான விஷயத்த சொல்லி கொடுக்க, அது மட்டும் இல்லாம வாழ்க்கை திறன், ஆராய்ச்சி திறன், புதுமை சிந்தனை, முக்கியமான விஷயமான தலைமைத்துவ திறன்கள், இது எல்லாமே ஒரு முக்கிய பங்கு அளிக்குது. NCC மாணவர்களுக்கு நாம கற்றுக்கொள்கிற ஒழுக்கம், பொறுப்புணர்வு, அது மட்டும் இல்லாம சேவை மனப்பான்மை, இந்த எல்லா விஷயமும் தான் நம்ம கல்வி கொள்கையோட முக்கியமான நோக்கமாகவே இருக்கு. பெண்களோட முன்னேற்றத்திற்காக பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டமோ இப்போ செயல்பாட்டுல இருக்கு. இந்த திட்டம் முழுமையாகவே பெண் குழந்தைகளோட கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டமாக இருக்கு. இன்று பெண்கள் பாதுகாப்பு துறை, விண்வெளி ஆராய்ச்சி, நிறைய தொழில்நுட்பங்கள், தொழில்கள்ல நிர்வாகம் செஞ்சு சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி NCC-லயும் பெண்களோட பங்கு முக்கியமான பங்களிக்குது. இளைஞர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நல்ல நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தணும், கல்வி, திறன் வளர்ச்சி மற்றும் சமூக சேவை ஆகிய விஷயத்துல கவனம் செலுத்தணும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
1: நேயர்களே, இன்றைய நேர்காணல் நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டு பயனடைங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷியாம். நன்றி, வணக்கம்.
2: ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: சித்திரச் செவ்வானம் இன்றைய நமது நிகழ்ச்சியில் KPR கலை அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை.
0: எல்லா யங்ஸ்டர்ஸோட லைஃப்லயும் ஒரு சிகரம் தொடுதல் அப்படிங்கறது வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி சிகரம் தொட இருக்கிற இளைஞர்களுக்கு இவருடைய கவிதை.
2: வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஷாம் கிருஷ்ணா, பாரதியார் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களுக்காகவும் ஒரு குட்டி கவிதை. குட்டி கவிதைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய கவிதை தான். சிகரங்கள் தொடும் இளைஞர்கள். இளமை என்பது இன்பத்தின் வயது மட்டுமல்ல, இலக்கை நோக்கி இறக்கைகள் விரிக்கும் பருவம். கனவுகள் காணுங்கள் என்று சொன்னார் கலாம். அந்த கனவுகளை நனவாக்கும் சக்தி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. சோதனைகள் வந்தால் சோர்ந்து போகாதீர், தோல்விகள் வந்தால் துவண்டு போகாதீர். தோல்வி என்பது முடிவல்ல, முயற்சிக்கான புதிய தொடக்கம். கடல் அலைகள் கரையை தாக்குவது போல வாழ்க்கை சவால்கள் நம்மை தாக்கலாம், ஆனால் பாறை போல் உறுதியுடன் நின்றால் அந்த அலைகளே நம்மை உயர்த்தி செல்லும். நேற்று நடந்ததை எண்ணி வருந்தாதீர், நாளை என்ன ஆகுமோ என்று அஞ்சாதீர். இன்றைய நாளை முழுமையாக வாழுங்கள். உழைப்பை உங்களின் நண்பனாக்குங்கள். புத்தகங்களை நேசியுங்கள். அறிவை சேகரியுங்கள். நல்ல எண்ணங்களை விதையுங்கள். வெற்றிகளை அறுவடை செய்யுங்கள். இளைஞர்களே, உங்கள் கையில் இருக்கும் கைபேசி நேரத்தை வீணடிக்க அல்ல, அறிவை பெருக்கவும் உலகத்தை அறியவும் பயன்படட்டும். நம்பிக்கை இல்லாத மனிதன் நடக்கின்ற உடல் மட்டுமே. நம்பிக்கை கொண்ட மனிதன் நாளைய வரலாற்றை எழுதுபவன். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டாலும் அது மரணமடைவதில்லை, ஒரு நாள் முளைத்து மரமாகி நிழல் தருகிறது. அதை போலவே உங்கள் உழைப்பும் ஒரு நாள் வெற்றியாக மலரும். விழுந்தால் எழுங்கள், தோற்றால் கற்றுக்கொள்ளுங்கள், தடைகள் வந்தால் தாண்டி செல்லுங்கள். சிகரங்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றன. உலகம் உங்களை பார்த்து வியக்க வேண்டுமெனில் உங்கள் முயற்சிகள் உலகத்தை வியக்க வைக்கட்டும். இளைஞர்களே, உங்கள் சிந்தனையில் புதுமை இருக்கட்டும், உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும், உங்கள் பேச்சில் பணிவு இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இலக்கு இருக்கட்டும். முயற்சி செய்தவன் தோற்கலாம், முயற்சி செய்யாதவன் வெற்றி பெறவே முடியாது. ஆகவே கனவுகளை நம்புங்கள், காலத்தை மதியுங்கள், கடமையை நேசியுங்கள், மனித நேயத்தை வளர்த்திடுங்கள். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாளை இந்தியாவின் சிற்பிகள். உங்கள் காலடிகளில் பாதைகள் உருவாகட்டும், உங்கள் எண்ணங்களில் புதிய உலகம் பிறக்கட்டும், உங்கள் உழைப்பில் வெற்றிகள் மலரட்டும். ஏனெனில் சிகரங்கள் தொலைவில் இல்லை, அவற்றை தொடும் சக்தி இன்றைய இளைஞர்களின் இதயத்திலே இருக்கிறது. சிகரங்கள் காத்திருக்கின்றன, எழுந்து வாருங்கள் இளைஞர்களே. வெற்றியின் உச்சியை தொட்டு வரலாற்றில் உங்கள் பெயரை பதியுங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பாக மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள்.
1: இன்றைய நமது நிகழ்ச்சியில் KPR கலை அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு AJ யாகேல். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் மாலை 6 மணி. எஃப்எம் ரெயின்போ 103 நாம இன்னைக்கு கேட்க போறோம் பொன்மாலை பொழுதுல திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி தொகுப்பில். உங்களோடு இணையும் நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ்.

ಗಣಪತಿ ಮನಸ ಸ್ಮರಾಮಿ ವಸಿಷ್ಠ ವಾಮದೇವ.

வேதமையால் சிலையானவளை பிழை பொறுத்து தாயென்று அழைத்து பாதமலராலே பவித்திரமாக்கிய பரமதயாநிதி

கேட்ட பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடியது. இதுவரை பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை கேட்டோம். நேரம் மாலை 6:26. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103ல இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு கேட்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் 6:40 இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியோட நேரடி வர்ணனை கேட்கலாம். இன்னைக்கு நைட் 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 135வது பகுதி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நாளைக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா? நாளைக்கு காலையில் 6:02 காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் பகுதியை தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனைவர் வி பொன்னுசாமி அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி குசும் திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
2: தாத்தா, இது என்ன செடி?
3: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. Free foreign trip இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
2: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
7: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
6: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
7: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போல

0: தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
1: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழைநீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
1: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி

0: இந்தி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள், தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள், பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: முட்டாள் புதுக்கார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
3: நிறுத்த முட்டாளே.
2: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
1: நேயர்களே, லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில்
5: இஸ்மே பி லேகின் ஜோ பேட்டிங் லைன் அப் ஹை ஆன் பேப்பர் தோ பஹுத் ஸ்ட்ராங் ஹை, பட் யே ஹை கி அப் உஸ் ஸ்ட்ராங் கோ உஸ்கோ அப் எக்ஸிக்யூட் கர்னா ஹை, ஆர் இஸ்ஸே ஆஜ் ஸே படா யே மௌகா கபி மில் நீ சக்தா. ஆஜ் இன்கோ பதா டூ ஆர் டை ஹை. ஆஜ் நீ கரேங்கே தோ ஃபிர் ஆப் பேக்கிங் கரேங்கே.
6: கியாதி, இந்த கேம் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் தோ ஜமீமா காட் சம் ரன்ஸ், பட் இன் த 3 ப்ரையர் கேம்ஸ்

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரி

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின்

தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும்
20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20

ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்டகாலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள்.
இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக

போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம், ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் 50%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒரு பெண்

பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள்.
யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலை

பின்னலில் மேகாலயத்தின் வேர்ப்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்ப்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்ப்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்ப்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கிவிடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கிவிடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக நமது மண்பாண்டம் தயாரிப்போரால் உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள்.

0: யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியன்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரலின் 62 அதிகாரம் புதல்வரை பெறுதல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள். பி உன்னிகிருஷ்ணன் குழுவினர் ஜாலி அபிரகாம், நாகூர் இஎம் அனிஃபா, வாணி ஜெயராம், பி சுஷீலா ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலைக. 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:15 தமிழில் செய்திகள். 7:30 யோகமும் மனித மாண்பும், உரை வழங்குபவர் முனைவர் வி பொன்னுசாமி அவர்கள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்கிறது. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணிச்சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், சிறப்பு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 பூந்தென்றல். 1 மணிக்கு மணி 1 மலர் 1. 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி குசும் திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 2:30 ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். 3:02 டீ டைம். 3:30 என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 கெட் செட் கோ. 5 மணிக்கு சித்திர செவானம் நிகழ்ச்சியில் அல்ட்ரா ரன்னர் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 6 மணிக்கு பொன்மாலை பொழுதல் திரையில் பக்தி இசை. 6:30 மாநில செய்திகள். 6:40 பொன்மாலை பொழுது இரவு 7:15 வரை. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8:05 இதமரிதம். 9:15 மயிலிறகு. 10:00 மெலடி மெட்டுக்கள். நேயர்களே, இவை அனைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து சென்னை மெட்சென்டிலிருந்து வந்துள்ள தகவலின்படி, தட்பவெப்பநிலை கோயம்புத்தூரில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோடில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இரவு 11 மணி முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். மதியாலை 999 கிலோஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. 103 MHz பண்பலை வரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்களில் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக காதல் மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.